நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

சிந்தனையில் நலமிருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பிரிதோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். தொடர்ந்து 6 மணிக்கு அருள்மொழிமாலை தொடர்பவர் ஆர்ஜே கஜராஜன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:01. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். நமக்கெல்லாம் காத்து வாழ்வருளும் விநாயகனை போற்றி வளம் வந்த பாடல் அது. ராதா மற்றும் ஜெயலட்சுமி குழுவினர் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ஆபத் பாண்டவனான மலையப்பனை போற்றி வள வந்த பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். நேரம் இப்பொழுது 6:55. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

நாராயணன் பெயர் சொன்னாலே போதும், நமக்கு துணை நிற்பார். நந்தியமங்கலம் இமயவரம்பன் இயற்றிய பாடல் கேட்டும். எல் கிருஷ்ணன் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல். நேரம் 6:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து மனதிற்கு தைரியம் அளித்து பல இன்னல்களை கலைத்தெறியும் சுசீந்திரத்தில் வசிக்கும் ஆஞ்சநேயர் அருள் கொண்டு வரும் பாடல் இது.

பிரபாகரன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்தில் அள்ளி கொடுக்கும் அம்மனை போற்றி வரும் பாடல் இது. செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றி தேவா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

அன்னையாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சியருளும் தில்லையில் வீற்றிருக்கும் அம்மன் அருள் கொண்டு வந்த பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் கே ஜே யேசுதாஸ். நேரம் இப்பொழுது 6:24:50. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், இறைவா உன்னை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை, உன் அருள் ஒன்றே போதும். தணிகையில் வீற்றிருக்கும் கந்தனை போற்றி வரும் பாடல் இது.

கந்தனின் அழகை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டும். ஸ்வர்ணலதா பாடிய பாடல் அது. நேரம் 6:30.

நாம் கேட்ட அந்த பாடல் இறையருளோடு குரு அருள் கொண்டு வந்து ஞானியின் அருளாக ஒலிக்க கேட்டும். வாரஸ்ரீ இயற்றி ஸ்ரீ பூபதி இசையில் ஹரிணி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 6:38.

வி நடராஜ முதலியார் பாடிய பாடல் கேட்டோம். இசை ஜே எஃப் சக்தி விக்டர். நேரம் 6:41. அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக டி கே ராமமூர்த்தி இசையில் எஸ் அன்வர் அலி பாதுஷ் பாடிய பாடல்.

0: கருணை கடவுளாம், இறைவனை நினைத்தாலே போதும் துன்பங்கள் தாமாகவே விலகும் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை

0: சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி 1 முதல் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை

மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம் 6:55, 20 நொடி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். மதுராகுளத்தூர் பாலு, இனிமையான காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் யாவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள். ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாதேவன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கமலாவர்தன், இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலும் தனி சுவையாக இருந்தன. பக்தி பரவசத்தில் மூழ்கினோம். தங்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது, நன்றி வணக்கம். ரமா, இனிய சுவையான காலை வணக்கம். டி நகர். திவாகரன், ஏவிஎம் அவென்யூலிருந்து திவாகரன், பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் பக்தி பரவசத்தில் அடைய செய்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். டிசி ராஜேஷ், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வழங்கிய பக்தி பாடல்கள் இனிமையாகவும் கணபதி பக்தி பாடல் பரவசம் அடைய செய்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஹேமலதா, பர்வத வருதினி, மேலப்பேடு தயாளன், ராஜமாணிக்கம் கோபி, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், வாழ்க வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ், இனிய காலை வணக்கம். மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், குளுமையான காலை வேளையில் சிறப்பான பக்தி பாடல்களை அழகான வரிசைப்படுத்தி வலமர செய்யும் விவத் பாரதி வானொலி குழுவினருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் இனிய பொன்னான காலை வணக்கம். பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம் சார். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த காக்க கணபதி என்று தொடங்கும் பாடல், நாராயணனே நாராயணன் என்ற பாடல், பரந்தாமன் பெயர் சொன்னாலே போதும், பேரானந்தம், ஆஞ்சநேயர் பாடல்கள் காலை வேளையில் கேட்டு மகிழ்ந்தும். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, வியாழன் விடியலில் நாராயணன் ஹரி நாராயணா என்ற பக்தி பாடலை கேட்டும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இன்னும் சில நேயர்கள் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய நாளில் தேசிய ஒலிபரப்பு தினம் மற்றும் லோகமானியா திரு பாலகங்காதர திலகரின் பிறந்த தினம் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் பிறந்த தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை, காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, காலை 11 மணிக்கு ஒலியின் பயணம், தேசிய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 சம்மரி, 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:40. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மால் முடியும் என்ற செயல் இருந்தாலே போதும், வெற்றி தாமாகவே வரும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டோம். தில் என்ற திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் திப்பு கார்த்திக் சித்ரா ஆனந்த் குழுவினர் பாடிய பாடல் அது. பா விஜய் இயற்றிய பாடல் கேட்டோம். இன்றைய தினம் லோகமானியா பாலகங்காதர திலகர் அவர்களுடைய பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய தூண்களில் ஒருவரான லோகமானிய என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பாலகங்காதர் திலகர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று திலகரின் சிம்மக்குரல் அடிமைப்பட்டு கிடந்த ஒட்டுமொத்த இந்தியர்களையும் விழித்தச் செய்தது. வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் மக்களின் இரத்தத்தில் தேசபக்தியை ஊட்டிய மந்திர சொல் அது. திலகர் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு தத்துவ ஞானி, கணிதவியலாளர், பத்திரிகையாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. கேசரி மற்றும் மராட்டா ஆகிய பத்திரிகைகள் மூலம் ஆங்கிலேய அரசின் அக்கிரமங்களை துணிச்சலுடன் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். மக்களை ஒன்றிணைக்க அவர் கையாண்ட விதம் அற்புதம். பிரிட்டிஷ் அரசு மக்கள்

0: கூட்டமாக கூடுவதை தடை செய்த போது மக்கள் அனைவரும் ஒன்றிணைய கணபதி வழிபாட்டையும் சிவாஜி விழாவையும் பொது விழாக்களாக மாற்றினார். ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் இணைத்து சாதி மத பேதமின்றி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சுதந்திர போராட்ட களத்திற்கு கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. நமது தமிழகத்தின் வீரப்புதல்வன் வ.உ. சிதம்பரனார், பாரதியார் போன்ற தலைவர்களுக்கு திலகர்தான் அரசியல் குருவாக திகழ்ந்தார். வ.உ.சி. அவர்கள் சுதேசி கப்பலை இயக்குவதற்கு திலகரின் சுதேசி சிந்தனைகளே மிக முக்கிய காரணம். சுதந்திர இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்த அந்த மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் அவரது தியாகத்தை நெஞ்சில் ஏந்துவோம், நாட்டின் ஒற்றுமைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம்.
1: லோகமானிய பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே நரேன்குமார். நேரம் 7:09.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11:00.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: உதித் நாராயணன் சுஜாதா குழுவினர் பாடிய கில்லி திரைப்பட பாடல் கேட்டும். திரைப்படத்திற்காக யுகபாரதி இயற்றி வித்யாசாகர் இசையமைத்த பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.

0: நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன் முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஆண்டு ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு JB நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400 மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை

நாளும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச

0: ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. இன்றைய தினம் தேசிய ஒலிபரப்பு தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.

வணக்கம் அன்பு நண்பர்களே, தேசிய ஒலிபரப்பு நாளின் வரலாறும் அதன் முக்கியத்துவமும் பற்றிய சிற்றுரை கேட்கலாம். ஒரு தேசத்தின் குரலாக, பாமர மக்களின் வழிகாட்டியாக, வரலாற்றின் சாட்சியாக விளங்குவது வானொலி துறை. நவீன ஊடகங்களின் பெருக்கத்திற்கு மத்தியிலும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களுக்கு நெருக்கமான ஒரு பொது ஊடகமாக வானொலி திகழ்கிறது. இந்தியாவில் இத்தகைய வானொலி சேவையின் தொடக்க புள்ளியை குறிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நாளே தேசிய ஒலிபரப்பு நாள். ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி இந்த நாள் நாடு முழுவதும் மிக கோலாகலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் ஒலிபரப்பு ஒரு வரலாற்று பின்னணி. இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாறு என்பது 100 ஆண்டு கால நெடிய பாரம்பரியத்தை கொண்டது. 1920களின் தொடக்கத்தில் ஆங்காங்கே சில அமைச்சர் ரேடியோ கிளப்புகள் மூலம் ரகசியமாகவும் சோதனை முறையிலும் ஒலிபரப்புகள் நடந்து வந்தன. எனினும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான முதல் வணிக ரீதியிலான வானொலி ஒலிபரப்பு 1927ஆம் ஆண்டு ஜூலை 23 அன்று தொடங்கியது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி, அதாவது IBC என்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் பம்பாய், தற்போதைய மும்பை வானொலி நிலையத்திலிருந்து இந்த மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டது. அதே ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் கல்கத்தா நிலையமும் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பொது தகவல் தொடர்பு வரலாற்றில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திய அந்த ஜூலை 23ஆம் தேதியே பிற்காலத்தில் தேசிய ஒலிபரப்பு நாள் என்று அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆல் இந்தியா ரேடியோ, AIR, அதாவது அகில இந்திய வானொலியின் பரிணாம வளர்ச்சி. ஆரம்பத்தில் தனியார் வசம் இருந்த இந்த வானொலி சேவை நிதி நெருக்கடிகள் காரணமாக 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அப்போது அது இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை, இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ், அதாவது ISBS என்று தற்காலிகமாக அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்திய வானொலி துறையின் வடிவமைப்பை மாற்றியமைத்த புகழ்பெற்ற ஊடகவியலாளர் லியோனல் ஃபீல்டன் என்பவரின் முயற்சியால் 1936ஆம் ஆண்டு ஜூன் 8 அன்று இச்சேவைக்கு அகில இந்திய வானொலி, ஆல் இந்தியா ரேடியோ, AIR என்று புதிய பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற கவிஞர் சுமித்ரானந்தன் பந்தின் பரிந்துரையின் பேரில் ஆகாஷவாணி, அதாவது வானொலி குரல் என்ற தூய சமஸ்கிருத பெயரும் இதற்கு இணைக்கப்பட்டது. பகுஜன் ஹிதாய, பகுஜன் சுகாய, அதாவது அனைவரின் நலனுக்காக, அனைவரின் மகிழ்ச்சிக்காக என்பதே அகில இந்திய வானொலியின் உன்னத முழக்க வாசகமாகும். இந்திய சுதந்திர போராட்டத்திலும் தேசிய கட்டமைப்பிலும் வானொலியின் பங்கு. மகாத்மா காந்தியின் உரைகள் முதல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஆசாத் ஹிந்த் ரேடியோ ஒலிபரப்பு வரை இந்தியர்களின்

தேசபக்தியை தூண்டுவதில் வானொலி அலைகள் பெரும் பங்காற்றின. பிரிட்டிஷ் அரசுக்கு தெரியாமல் ரகசியமாக நடத்தப்பட்ட காங்கிரஸ் ரேடியோ போன்ற ஒலிபரப்புகள் புரட்சி தீயை அணையாமல் பாதுகாத்தன. 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய உலக புகழ்பெற்ற விதியுடன் ஒரு ஒப்பந்தம், அதாவது ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற உரையை ஒட்டுமொத்த தேசத்திற்கும் கொண்டு சேர்த்தது அகில இந்திய வானொலிதான். சுதந்திரத்திற்கு பின் நாட்டின் எழுத படிக்க தெரியாத பல்லாயிரக்கணக்கான பாமர மக்களுக்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாய தகவல்களை கொண்டு சேர்க்கும் முதன்மை ஊடகமாக வானொலி விளங்கியது. குறிப்பாக பசுமை புரட்சியின் போது விவசாயிகளுக்கு புதிய நெல் ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதில் வானொலியின் பங்கு மகத்தானது. தமிழ் மண்ணில் வானொலி ஒலிபரப்பு. தமிழ்நாட்டு வரலாற்றிலும் வானொலிக்கு மிக ஆழமான இடம் உண்டு. 1930களில் சென்னை மாநகராட்சியால் தொடங்கப்பட்ட சிறிய ஒலிபரப்பு சேவை பின்னர் 1938 ஜூன் 16 அன்று சென்னை அகில இந்திய வானொலி நிலையமாக அதிகாரப்பூர்வமாக உருவெடுத்தது. உலக புகழ்பெற்ற ராஜாஜி, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போன்ற மாபெரும் ஆளுமைகளின் உரைகளும் இசை கச்சேரிகளும் தமிழ் வானொலி அலைகளை அலங்கரித்தன. கிராமப்புற மக்களுக்காக நடத்தப்பட்ட வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் தமிழக விவசாய புரட்சிக்கு வித்திட்டன. தொலைக்காட்சிகளின் வரவு, இணையத்தின் பெருக்கம் மற்றும் இன்றைய ஸ்மார்ட் போன் யுகத்தின் ஓட்டத்திற்கு மத்தியிலும் வானொலி தன் தனித்துவத்தை இழக்கவில்லை. பேரிடர் காலங்களான சுனாமி, புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற அவசர காலங்களில் அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் முடங்கி போகும் போது மக்களுக்கு துல்லியமான உதவிகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கும் ஒரே நம்பகமான ஊடகமாக வானொலி மட்டுமே இன்றும் களத்தில் நிற்கிறது. இன்று தனியார் பண்பலைகளின் வருகையும் அரசாங்கத்தின் சமூக வானொலிகளும் பாட்காஸ்ட் போன்ற டிஜிட்டல் ஒலி வடிவங்களும் வானொலி துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளன. மொத்தத்தில் பாமரனுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ராணுவ வீரனுக்கும் ஒரே மாதிரியாக செய்திகளையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் ஆகச்சிறந்த ஜனநாயக ஊடகம் வானொலி மட்டுமே. இந்த தேசிய ஒலிபரப்பு நாளில் வானொலி துறையின் பின்னால் உழைக்கும் அனைத்து ஒலிபரப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அதன் ஜீவநாடியாக விளங்கும் நேயர்களின் பங்களிப்பை போற்றி பாராட்டுவோம். நாம் இதுவரை தேசிய ஒலிபரப்பு நாள் பற்றிய சிற்றுரை கேட்டோம்.

0: இதுவரை நாம் கேட்டது தேசிய ஒலிபரப்பு நாள் தொடர்பான தகவல்கள் கேட்டும். தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜி சுதாகர். நேரம் 7:31.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

தேவன் கிளின்டன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். பூவெல்லாம் உன் மாசம் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி வித்யாசாகர் இசையமைத்த பாடல் அது. நேரம் 7:38 இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: இன்றைய தினம் சந்திரசேகர் ஆசாத் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் இயற்பெயர் சந்திரசேகர் சீதாராம் திவாரி. இவரது பெற்றோர் சீதாராம் திவாரி மற்றும் ஜக்ராணி தேவி ஆவர். இவர் 1906 ஜூலை 23 பிறந்தார். வாரணாசியில் உள்ள காசி வித்யா பீடத்தில் சமஸ்கிருதம் பயின்றார். இளமை பருவத்தில் பழங்குடியின மக்களிடமிருந்து வில்வித்தையை கற்று தேர்ந்தார். 1921 மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற போது 15 கைது செய்யப்பட்டார். இதனால் 15 பிரம்படிகள் பெற்றார். ஒவ்வொரு அடி விழும்பொழுதும் பாரத் மாதா கி ஜெய் என முழங்கினார் இந்த வீர இளைஞர். இதற்கு பிறகு இவர் சந்திரசேகர ஆசாத் என்று அழைக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம் 1922 நிறுத்தப்பட்ட பிறகு காந்திய வழியிலிருந்து விலகி ஆயுத போராட்டமே விடுதலைக்கு வழி நம்பினார். ராம் பிரசாத் பிஸ்மில், சச்சின் சன்யால் போன்றவர்களுடன் இணைந்து இந்துஸ்தான் குடியரசு அமைப்பில் சேர்ந்தார். 1928 பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு போன்ற மற்ற புரட்சியாளர்களுடன் இணைந்து இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு சங்கமாக மறுசீரமைத்தார். இந்த அமைப்பின் தலைமை தளபதியாகவும் செயல்பட்டார். இவர் கக்கோரி ரயில் கொள்ளை, சாண்டர்ஸ் கொலை, மத்திய சட்டமன்ற குண்டுவெடிப்பு போன்ற புரட்சிகர நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றினார். சந்திரசேகர் ஆசாத் ஆங்கிலேயர்களால் உயிருடன் பிடிபட மாட்டேன் என்று உறுதியேற்றிருந்தார். 1931 பிப்ரவரி 27 அலகாபாத்தில் உள்ள ஆல்பிரட் பூங்காவில் பிரிட்டிஷ் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டார். வீரமாக போராடி பல போலீஸ் அதிகாரிகளை கொன்றார். தன்னை கைது செய்ய விடாமல் கடைசி குண்டு இருந்தபோது தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தியாகம் செய்தார். இவர் மரணமடைந்த பூங்கா இவரது நினைவாக சந்திரசேகர ஆசாத் பூங்கா என்று பெயரிடப்பட்டுள்ளது.
0: இதுவரை நாம் கேட்டது சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் குழலி. முன்னதாக லோகமானியா பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தினம் தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் யுவராஜ். நேரம் 7:40:55.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: நேர்களை வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பான கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதில்களை விவித் பாரதி தமிழ் FM 102.3 என்ற முகநூலே தொடர்ந்து அனுப்பலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். வணக்கம் தமிழ்நாடு.

பா விஜய் இயற்றிய பாடல் கேட்டும். பரணி இசையில் பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:45 நொடி.

நேரம் 7:46. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பதில்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்பலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் விஜயகுமார், குட் மார்னிங் சார், எஃப்எம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூடலூரில் இருந்து அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன், சந்திரசேகர ஆசாத் அவர்களின் பிறந்த தினம், அவரை பற்றிய நினைவலைகளை சிறப்பாக வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், தேசிய ஒலிபரப்பு தினத்தின் வரலாற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றிய தொகுப்புகளும் தகவல்களும் சிறப்பு, வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான மீண்டும் எனது இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களின் அணிவரிசை அபாரம். தங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ, சண்முக சுந்தரம், யுக ராஜேஷ், சவுந்தரராஜன், ரோசையா, ஓம் பிரகாஷ், அந்தோனிராஜ், பிரபாகரன் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன், சுதந்திர போராட்ட வீரர் திரு பாலகங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தினம், அவர்களின் நினைவலைகள் வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்போம் நேயர்களை, இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும் மஜ்னு திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிஷ் ராகவேந்திரா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:51.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:52:45. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு ஒளியின் பயணம், தேசிய ஒலிபரப்பு நாள் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அதிவேகமான பிராட்பேண்ட் இன்டர்நெட் வைஃபை சேவையில் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்ருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து பதில்களை அனுப்பிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா,

மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்தாக இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பதில் வந்து சிங்கப்பூர் சொல்லிட்டு வி ஆர் செந்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம்லேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சிங்கப்பூர் சொல்லியிருக்காங்க. நாகராஜன் சிவராம் அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு சிங்கப்பூர் சொல்லியிருக்காங்க. புண்ணியம்மன் மேடு வனை கணேசன் அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலை வேளையில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தங்களுக்கு தந்த இந்த பாடல்கள் மிக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் சிங்கப்பூர் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் பிரபாகரன் மதுரை சு சண்முக சுந்தரம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் சிவராம் நாகராஜ் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து நம்ம கேட்ட இந்த கேள்விக்கு உலக அளவில் அதிவேகமான பிராட்பேண்ட் இன்டர்நெட் வைஃபை சேவையில் முதலிடம் உள்ள நாடு எதுனா சிங்கப்பூர்ன்ற சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பி கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிட்டு இந்த பாடலோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நிகழ்ச்சிக்காக தங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் மன்மதன் என்ற திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாடல் சிநேகன். நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம், வெரி குட் மார்னிங் மக்களே. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 101.6 எஃப்எம்மும், வேலூர் 100.4 எஃப்எம்மும், திருப்பத்தூர் 100.1 எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. எஸ் நேயர்களே, இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க உங்கள் விருப்பம் உங்கள் கூட இணையிறது. நான் உங்கள் மகி விஜயகுமார். கடந்து போகிறது தானேங்க வாழ்க்கை, கடந்து வந்துட்டே இருங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நின்றுட்டிங்கன்னா அதே மெமரிஸ்லேயே இருக்கும், அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக வரப்போகுது 10 என்றத்துக்குள்ள படத்துலேருந்து. இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், ஐயப்பாக்கம் கோடீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

102.3 FM. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா யூத் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஓசாக்காட்டோ தாலுகா, எஸ் நாராயணகோரே கிராமம், பிரகாஷ் ஷியாம்லா, அஸ்வினி ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனிநாதம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, கொட்டிவாக்கன், நம்பிராஜன், புழல், ஓம் பிரகாஷ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைஞ்சிருங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா இப்போ உங்களுக்காக பொம்மை நாயகி படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:11 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பொம்மை நாயகி படத்துலேருந்து பாடலை கேட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கற்பகம், ரித்திகா, லிதிஷா, தாம்பரம் பாரதிதாசன், ஆவடி தேன்மொழி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மீட்டு சக்கர குப்பம், பூமொழி கஜேந்திரன், சாந்தோ மனுஷையா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாத்தி, அகில், அப்புவேலி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக மையல் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், எஸ்டேட் பேங்க், ஷாஃபி ரஃபி, காதர் ஹமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபுசுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமியா பானு, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அனுப்பிச்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டுட்டே இருக்கீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிய. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். இப்போ அடுத்ததா துணிவு படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்ரியா, துர்வா, ரவிக்குமார், மீனாட்சி, சிதம்பரம், சிந்தாமணி, பழ அடைக்கலவன், இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.
2: உள்ள யாருவா

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 FM.
3: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.
4: பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இவங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பராசக்தி படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாளம், ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், உத்திரமீரூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்திரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை, ஜோதி, எம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், சஞ்சிகப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக ட்ரிபிள் ஆர் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க? கலத்தூர் பாராங்குசன் பிரபாகரன், பெரும்புலி பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ் சங்கரம் பாடி, ரவீந்திரன் ரங்கநாதன், அவலூர் தணிகாச்சலன், தாண்டவமூர்த்தி, வேகாமங்கலம், பாஸ்கரன், திவ்யா, தீபா, சிறுகரும்பூர், ராஜேஷ் கண்ணா, அன்னமயில், மாமண்டூர் சம்பத், யுகனேஸ்வரி, யக்னேஸ்வரி, ஆதிரா, காசிக்குட்டை, தென்றல் பெருமாள், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்போ அடுத்ததா மாமன்னன் படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் பாத்தீங்கன்னா 8:41 ஆகுது. இப்போ எஸ் மாமன்னன் படத்துல இருந்து பாட்டு கேட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சி.ஆர். வட்டம், சிருங்கட்டூர், எம். ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடம்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, மணிகண்டன், மதுரவாயில், மதுரை நாயகன் திரு, சரஸ்வதி, காதர்வீடு, கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம், காளி வீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், அம்பத்தூர், எஸ்வி நகர், எம். டி. ரவிச்சந்திரன், மணிக்கணும் ரவிச்சந்திரன், பெங்களூர், டிசி பாளையம், ரவீனா, பிரபு, சூர்யா, சிங்கம், செங்கம், பொன்னுமணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்ததா பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, அசினாம்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, பூலாம்பட்டி, ராதா, கோமதி, எடப்பாடி, ஃபாத்திமா, ஜெஷா, சாத்தூர், பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஆதிராமப்பட்டினம், ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புளம் தனிஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

102.3 FM 103.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட இறுதி பாடலா மாஸ்க் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல டி நாகர், மெய்யம்மை ஸ்ரீனிவாசன், பாலாஜி சந்தோஷ், ரவிகார்டன், வீரச்சோழன், வீர ராகவன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், உங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரவிளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், திருமிழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் 101.6 கும்பகோணம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போறாங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். எஸ், இந்த நிகழ்ச்சியில் சிம்பிள் தாங்க, முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லுவேன், அது என்ன சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா உங்களோட வேலையே. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஸோ மக்களே, நீங்கள் கால் பண்ணுங்கள். 29-52-08-53-28-38-98-71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 டயல் பண்ண மறக்காதீங்க. எஸ் மக்களே, நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். மீன் வாயில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. மான் கராத்தே படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியூனாக இருக்கேன்.

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம் இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு.
1: பசம் பசம் பசம்.

மொசு மொசு மொசு மொசுக்கட்டியே ஆடி இடம் காணப்பட்டே பாடி இடம் புதுப்பட்டியே தேடி இடம் தங்கல்பட்டியே ஓடி இடம் ஊஞ்சப்பட்டியா ஒதுங்க இடம் ஓடப்பட்டியா முடங்கு இடம் முக்கம்பட்டியா மடங்கு இடம் மாமம்பட்டியா அடங்கு இடம் ஆண்டிப்பட்டியா சிரிக்க இடம் சிக்கம்பட்டியா ரசிக்க இடம் ரங்கம்பட்டியா.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 FM கலக்கலரங்கம் கேட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் FM-ல டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:12 ஆக போகுது. எஸ் நிகழ்ச்சியோட முதல் நேயர் கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: சார், மேடம், நான் செங்கல்பட்டு கோயிலம்பாக்கம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, உங்க பேரு?
2: வெங்கடேஷ்.
1: வெங்கடேஷ், உங்க ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க, ரேடியோ சவுண்ட் குறைச்சிருங்க, அப்பதான் நம்ம பேசுறத ஊரே கேட்க முடியும்.
2: இல்ல இல்ல, சொல்லுங்க மேடம்.
1: ஏன்னா நீங்க ரேடியோ கேட்டுட்டு பேசுறதுனால டிலே ஆகுது.
2: சரி சரி சரி.
1: ஓகே வெங்கடேசன், சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: முதல் எழுத்து சோ, சொர்க்கம்க்கு வர சோ. கடைசி எழுத்து இம், அதே இம் தான். ஓகே,
2: அதே இம் தான்.
1: எல்லா மனித என்னங்க,
2: எத்தனை எழுத்து வரும்?
1: நாலு.
2: நாலு சொந்த மரங்களா?
1: கரெக்டா இருக்குமா?
2: பாருங்களா, கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல, நீங்க டவுட்டா சொல்றீங்களே. ஓகேவா, லாக் பண்ணிக்கலாமா?
2: சொந்தம் தான்.
1: சொந்தம் தானா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ. அடேங்கப்பா, சூப்பருங்க, க்ளூவே கொடுக்காம பட்டு நடிச்சிட்டாரு. ஸோ மக்களே, நீங்களும் இதே மாதிரி பட்டைய கலப்புற மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க, சூப்பராக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. 28 38 97 71 29 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 044 கோட் போட மறக்காதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நேயர்களை கொஞ்சம் புது நேயர்களுக்கும் வழிவிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணும், அது என்ன வேர்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆவல்லையே இருப்பாங்கல்ல. ஓகே மக்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜென்டில்மேன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டெரியோ நாருங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக காதல் தேசம் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட நம்ம பேச போறோம். டைம் பாத்தீங்கன்னா 9:21 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் விவத் பாரதி. என்னாச்சு தெரியலையே. வணக்கம் விவத் பாரதி.
4: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
3: ஹேமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் எழுத்து, கடைசி எழுத்து நான் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
3: முதல் எழுத்து கா, குறில் கா.
4: கடவுள் வர கா.
3: எஸ். கடைசி எழுத்து ரை.
4: ஓகே மேடம்.
3: குறில் ரை.
4: சின்னரை. சின்னரை.
3: சின்னரை. ஆமா.
4: ஓகே.
3: என்னவா இருக்கும்?
4: எத்தனை எழுத்து மேடம்? ப்ரூவ் கொடுங்க மேடம்.
3: 5 எழுத்து. நான் இதை சொல்லிட்டேனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இது என்னங்க ஸ்டேஷனு? இப்ப நான் இருக்கிறது என்ன ஸ்டேஷன்?
4: கடற்கரை.
3: கடற்கரை. ஓகே, அதுவும் சொல்லலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற.
4: இந்த ஸ்டேஷனா?
3: இந்த ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு?
4: கடற்கரை.
3: கடற்கரை இருக்கு. கடற்கரையில என்ன இருக்கும் மெயினா? நைட்ல ஃபுல்லா அதுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கலங்கரை. கலங்கரை. சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பாருங்கப்பா, நம்ம ஒரு லெட்டர்ஸ் லான்ஸ் சொன்னா அவங்க ஒரு வேர்டை கிரியேட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். கலங்கரையும் கரெக்டா சொல்லிட்டாங்க, கடற்கரையினும் அவங்களும் சொல்லிட்டாங்க. வேற லெவல். போங்க. ஸோ மகளே, நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2838987129520853 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக இப்போது காதல் தேசம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமூகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அரே மோகன் பாய், காஃபி பிஸி லக் ரஹே ஹோ.
2: மே சோச் ரஹா ஹூன் கி பிசினஸ் ஷுரூ கரூன். ஏக் ஏஜென்ட் நே கஹா கி முத்ரா லோன் ஜல்தி சாங்ஷன் கர்வா தேகா, பஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆர் லீகல் ஃபீஸ் தேனி ஹோகி. பேமெண்ட் லிங்க் பி பேஜா ஹை.
1: அரே மோகன் பாய், प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।

0: 9:31 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கார்த்திக், எப்படி இருக்கீங்க? எஸ் கார்த்திக், எப்படி இருக்கீங்க கார்த்திக்?
1: நல்லா இருக்கு,
0: சூப்பர். ஓகே, கார்த்திக் எப்படியும் சொல்லிடுவாரு. சரி, உங்களுக்கான முதல் எழுத்து தா, குரில் தா, தண்ணீருக்கு வர தா.
1: ஓகே,
0: கடைசி எழுத்து இம். ஓகே, நாலு எழுத்துக்கள் தான் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்றதை இப்படி சொல்லுவாங்க. குடிபெயர்வாங்க இல்லையா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதை என்ன சொல்லுவாங்க? அங்க இருந்த மக்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த வேர்ட் தான் அது. என்ன ஆச்சு கார்த்திக், டப்பு டப்பு நான் ஆன்சர் பண்றேன், நீங்களே இப்படி யோசிக்கலாமா? வாட் இஸ் திஸ், ஏன் கண்ணி பட்டுருச்சோ? சரியில்ல. ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட ட்ரை பண்ணலாமா? ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
2: வண்டலூர் கொளப்பாக்கம் வெங்கடேஷ் மேடம்.
0: வெங்கடேஷ்,
2: ஆமா மேடம்,
0: வெங்கடேஷோட முதல் நேரே நீங்க தானா?
2: இல்லைங்க மேடம், நான் முதல்ல அவர் பேச செங்கல்பட்டு வந்து பேசுறேன்.
0: ஓ, இந்த வெங்கடேஷ் வேற. ஓகே ஓகே, சரி, நீங்க கண்டுபிடிச்சிங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து தா, தண்ணீருக்கு வர தா, கடைசி எழுத்து இம், இது நாளே எழுத்துக்கள் தான் இருக்கு. இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க அப்படிங்கறத இப்படி சொல்லுவாங்க. இல்ல, ஒரு நாட்டு
2: லாஸ்ட் எழுத்து மேடம்
0: இம்.
2: தா இம்.
0: தம்.
2: அப்படியே சொல்லுங்க மேடம்.
0: அப்படியா, என்னங்க இவ்வளவு ஈஸியானதை கண்டுபிடிக்க முடியலன்றாங்களே. வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
3: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பண்டிஷா.
0: ஹயாத் பாஷா, ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க.
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ரேடியோ சவுண்ட் குறைச்சிட்டீங்க இல்லையா?
3: இல்ல மேடம், நான் தள்ளி இருக்கேன் மேடம்.
0: தள்ளி இருக்கீங்களா? சூப்பர்.
3: அம்மா, ரேடியோ வந்து தள்ளி வந்து
0: கேட்டீங்களா? என்ன வேர்ட்லாம் சொன்னேன்
3: மேடம்? இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச சொன்னேன், கலங்கரை, கடற்கரை, காவாங்கரைன்னு எங்க ஊர் பகுதி கரெக்டா இருந்தது.
0: ஓகே, இதுக்கு சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தாயிம்,
3: தாயிம், குடிப்பெயர்ந்தவங்களா மேடம்?
0: ஆமா, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க, இந்த இடத்துல வாழுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க.

0: தெரியலங்களா? நான் ரிவீல் பண்ணிட்டுமா? மூணு கலர் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆயிட்டோம். தஞ்சம், தஞ்சம், தஞ்சம் புகுந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தஞ்சம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ எப்படியோ ட்ரை பண்ணாங்க, பட் ரீச் பண்ண முடியல. நானே ரிவீல் பண்ணிட்டேன். மக்களே, இன்னும் சிம்பிளான வேர்ட்லாம் என்கிட்ட இருக்குது, வேர்ட்ஸ்லாம் நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். 28 38 91 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக லவ் பேர்ட்ஸ் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அடைஞ்சிருங்க.
1: No problem.

0: 102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1. நல்லதா 4 சாங்கு சும்மா தெரிக்க விடுதுல.
1: சூப்பரா
2: இருக்கும்.
1: ஓகே,
2: ரேடியோ தள்ளி வச்சிட்டு வந்துருங்க, இல்ல ரேடியோட சவுண்ட் குறைச்சிருங்க, சரிங்களா?
1: முதல்ல எது?
2: கா, நெடில்.
1: காவா?
2: கா, காகம்க்கு வர கா. கடைசி எழுத்து இம்.
1: இம்மா?
2: இம், ஆமா. மூணு தான், மூணு எழுத்து தான். குறிப்பு வந்து என்னன்னா, இதுக்காக நம்ம வந்து டாக்டர் கிட்ட போவோம். சின்னதா ஏற்பட்டா கூட டாக்டர் கிட்ட போயிடுவோம்.
1: காயம்.
2: எஸ், சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. காயம் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, சூப்பர். நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மக்களே, நீங்க கால் பண்ணுங்க 28 38 98 79 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க. இப்ப அடுத்ததா உங்களுக்காக கலைஞன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 102.3 FM விவித் பாரதி தமிழ் FM-ல கலக்கலாரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம். யாருக்கு வந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம், சுப்பிரமணி.
0: சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: கடைசி எழுத்து பூ.

0: ரெண்டுமே குரில் தான். சிந்தனைக்கு வர சி பூ.
1: சிற்பி.
0: நாலு எழுத்திருக்கும். பெருமையா சொல்லுவாங்க, பெருமை மிக நிறைந்த இடம் சொல்லுவாங்க அப்படின்னு. பெருமையா சொல்றது ஒரு வேர்டு அது. தெரியலையா? சரி, ஓகே, நம்ம அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். சொல்லுங்கள், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, நான் தஞ்சாவூர்லேருந்து தீபா பேசுகிறேன்.
0: தீபா, எப்படி இருக்கீங்க?
2: ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தீபா. நான் எழுத்துக்களை திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? என்ன முதல் எழுத்து, கடைசி எழுத்து?
2: ஃபஸ்ட்டு எழுத்து சி சொன்னேன்.
0: ஆமாம், கடைசி எழுத்து பூ.
2: சிறப்பு.
0: சிறப்பு, சிறப்பாக சொல்லிட்டீங்க, சூப்பரு. இதான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்களா? கண்டுபிடிச்சிட்டே வரீங்க, வேற லெவல் போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக எந்த படத்துல இருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எஸ், கருணா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் இருங்க.

0: Shabba. கலக்கலருங்க இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த ஷோ வாயிண்ட் அப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருந்து டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சூப்பராக கால் பண்ணி ஆன்சர் பண்ண நேயர்களுக்கும் அண்ட் நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணியிருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து விடைபெறது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் 12 மணிக்கு வந்து சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டேடியம்னா 102.3 விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. இப்போ அடுத்த ஷோக்காக என் கேள்விக்கு என்ன பதில் ஷோக்காக நம்ம ஆர்ஜே வந்து க்வெஷ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவர் சரம் மாதிரியாக கேட்க போகிறாரு, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே,
1: Web on 102.3.

Come on, girls.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:55. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரமும் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலான்றத விண்ணப்பம் வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். வாங்க ஒரு பாடலோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் வைரமுத்து இயற்றி ஏ ஆர் ரகுமான் இசையில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சித்ரா கேஜி யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:15. வாங்க நிகழ்ச்சியுடைய முதல் கேள்விக்கு போவோம். இது வந்து ஒரு திரைப்படம் தொடர்பான ஒரு கேள்வி தான். 72வது தேசிய திரைப்பட விருதுக்கான சிறந்த தமிழ் திரைப்படம் எந்த இரு திரைப்படங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? இதான் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. உங்களுடைய பதில்களை விவித் பாரதி 2952085531 மற்றும் முறையின் 2838978711 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தொலைபேசி வழியே பங்கு பெற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952085531 மற்றும் முறையின் 2838978711 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் கேள்வி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். 72வது தேசிய திரைப்பட விருதுக்கான சிறந்த தமிழ் திரைப்படம் எந்த இரு திரைப்படங்களுக்கு வழங்கப்பட்டது? இதான் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்க, யார் பேசுகிறீங்க? கொஞ்சம் நல்லா சத்தமாக பேசலாமே.
1: ஹலோ
0: சொல்லுங்க.
1: ஹலோ
0: கேக்குது, சொல்லுங்க. கொஞ்சம் நல்ல சத்தமா பேசுங்க.
1: கோபுரத்ராம்.
0: சொல்லுங்க சார், கேக்குது. தொடர்ந்து அவரால் பேச முடியல, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: காலை வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் பேசுறீங்க, சொல்லுங்க.
2: ராயன் சார், பெஸ்ட் அவார்ட் ஃபிலிம் தமிழுக்கு இப்போதான் லாஸ்ட் வீக் தான் அனௌன்ஸ் பண்ணோம்.
0: ஆமாங்க, ஆமாங்க, சென்ற வாரம் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்களே. சரி, நன்றி, நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ
0: சொல்லுங்க, கேக்குதுங்க சார்.
3: ஹலோ
0: கோபுரத்னம் பேசுறீங்க, சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வாங்க சார்.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார் பேசுறீங்க.
4: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க, கேக்குது சார், சொல்லுங்க.
4: சொல்லுங்க சார்.
0: 72வது தேசிய திரைப்பட விருதுக்கான சிறந்த தமிழ் திரைப்படம் எந்த இரு திரைப்படங்களுக்கு வழங்கப்பட்டது? ஒரு திரைப்படம் பத்தி முதல் நேயர் சொல்லிட்டாங்க, ராயப்பேட்டையிலிருந்து வெங்கட் என்ற நேயர் சொல்லிட்டாங்க. இன்னொரு திரைப்படம் என்னங்க?
4: அமரன்.
0: அமரன், கரெக்டா சொன்னீங்க. ராயன் மற்றும் அமரன் திரைப்படங்களுக்கு வந்து சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது வந்து
4: சொல்லிட்டாங்க.
0: ஆமாங்க சார், ஆமாங்க. நன்றி, நன்றிங்க, சொல்லிட்டாங்க சார்.
4: நன்றி, நன்றி, தேங்க்யூ.
0: முகமது இக்பால், ராயபுரம் வெங்கட், ரெண்டு நேயர்களும் வந்து தனித்தனியாக ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. 72வது தேசிய திரைப்பட விருது தமிழ் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு திரைப்படங்களுக்கு தான் வழங்கப்பட்டது. ராயன் மற்றும் அமரன் திரைப்படங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. நேரம் 10:08:50 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கேள்விகள், சமீபத்திய கேள்விகள், அறிவியல் சார்ந்த கேள்விகள், சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகள், திரைப்படம் தொடர்பான கேள்விகள், விருது தொடர்பான கேள்விகள் தான் நம்ம இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: ஆர். ரவிசங்கர் இயற்றிய பாடல் அது. சிற்பி இசையில் உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 10:13:35. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 3வது இடம் பிடித்த நாடு எது? நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இதுதான். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-3878-71. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 3வது இடம் பிடித்த நாடு எது? வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், நேத்தி நிகழ்ச்சியில வந்திருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நேத்திக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்களான்னு கேட்ட, நான் நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க.
1: சரி சார், வரல சொல்லுங்க சார்.
0: நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில வந்து 3rd place வந்து எந்த டீம் வந்து கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க?
1: கிரிக்கெட்டா சார்?
0: கால்பந்து போட்டின்னு சொன்னேன் நான். நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில 3வது இடம் பிடித்த அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க
1: சார். நான் ஒரு கெஸ்ட் பண்ணிடுறேன்.

0: சொல்லிடுறேன், பிரான்ஸ் சார்.
1: சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. நம்ம இன்னொரு நேருக்கு
0: தேங்க்யூ சார்.
1: வாய்ப்பு கொடுப்போம்.
0: ஆ
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: இனி காலை வணக்கம் கஜராஜ் சார், நான் வரல சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் வந்து.
1: வாங்க சோழன் சார், சொல்லுங்க.
2: ஹலோ.
1: ஆ சோழன் சொல்லுங்க, கேட்குது.
2: ஆ இங்கிலாந்து சார் அது டீம்.
1: இங்கிலாந்து, சரியா சொல்லியிருக்கீங்க. பிரான்ஸும் இங்கிலாந்தும் வந்து மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் விளையாடி இருந்தாங்க. சரிங்க சரிங்க. இதில் வந்து இங்கிலாந்து வந்து அதிக கோல்கள் அடிச்சிருந்தாங்க. நன்றி நன்றிங்க.
2: நன்றி நன்றி.
1: ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதினாங்க. இதில் வந்து ஸ்பெயின் வந்து ஒரு கோல் போட்டு வந்து இந்த முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வின்னர் ஆகியிருக்காங்க. அர்ஜென்டினா வந்து ரன்னராக வந்தாங்க. மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் மோதி விளையாடியிருந்தாங்க. இதில் வந்து இங்கிலாந்து அணியை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து கேட்போம் நேர்களே, இது உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3. இன்று காலை 11 மணிக்கு நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் ஒலியின் பயணம் தேசிய ஒலிபரப்பு நாள் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். தொகுப்பு செண்பக காசி, அமைப்பு ஜெயலட்சுமி. நேரம் 10:16. நிகழ்ச்சியில் அடுத்து

நாம் கேட்ட அந்த பாடல் உன்னை கூட எண்ணி தருவேன் திரைப்படத்திற்காக ப விஜய் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பி உன்னிகிருஷ்ணன் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:20 நாற்பது நொடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. நடந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதன் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208053 மற்றும் முறையன் 2838989871. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நடந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதன் மூலம் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க? ஸோ இதான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வாங்க, கேவி ஜெயசீலன் சார் பேசுறீங்க. சொல்லுங்க. நடந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எந்த மூலமா நடந்துட்டு இருக்கு?
3: இப்போ முதல் வீட்டு கணக்கு தான்
2: எடுக்கிறாங்க. சரிங்க, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம்.
2: வாங்க, யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: முள்ளக்காடுல இருந்து பாபு சார், உங்களுடைய பதிவுகள்லாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம், சொல்லுங்க.
4: ஆமா சார், பேஸ்புக்ல போட்டுருக்கேன்.
2: சரிங்க, நன்றிங்க. சொல்லுங்க
4: கேள்வி சார்.
2: கேள்வி வந்து, நடந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எதன் மூலமா நம்ம அந்த சர்வே வந்து எடுத்துட்டு இருக்காங்க? ரொம்ப வேகமா எடுத்துட்டு இருக்காங்க. சோ அது எதன் மூலமா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம்
4: பாத்தீங்கன்னா வீடுகள் தான் முதல்ல கணக்கு எடுக்கிறாங்க.
2: சரிங்க, இது வந்து பழைய மெத்தட் வீடுகள்ல, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு டெக்னாலஜி
4: வந்து பதிப்பு சொல்லிருக்காங்க.
2: அதான் என்னது?
4: அப்பா ஏதோ ஒரு அப்போ.
2: சரிங்க சரிங்க,

0: ஓகே, நன்றி. இன்னொரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம்.
1: வணக்கம்
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: அனைவருக்கும் நீ காலை வணக்கம்.
0: வாப்பா சோ சண்முகசுந்தரம்.
1: நகரம் ஷோ சண்முகசுந்தரம்
0: சொல்லுங்க.
1: நடந்து கொண்டிருக்கக்கூடிய கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு,
0: எதன் மூலியமா அந்த சர்வே எடுத்துட்டு இருக்காங்க இப்போ?
1: ஆன்லைன் மூலியமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: அதுதான் என்னங்க
1: gov.in.in இணையதளத்து மூலியமா எடுக்கிறாங்க.
0: அது
1: கேள்வி கேக்குறாங்க, அது வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும்.
0: காலையில கூட நம்ம வந்து இதை இதனுடைய தகவல்கள்லாம் வந்து செய்திகளில் கூட நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, என்னது அது? ஒரு
1: சென்சஸ் கணக்கெடுப்பு.
0: மக்கள் தொகை வந்து சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ரெண்டு பேர் பதில் சொல்லிட்டாங்க. இணையதளம்ன்றது டிஜிட்டல் மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து பதிவு செஞ்சிட்ருக்காங்க.

மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து அந்தந்த பேர் என்ன வீட்லேயே இருந்து நம்ம வந்து நம்மளுடைய சுய இதுவெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து டிஜிட்டல் மூலயமா பண்ணிகிட்ருக்கலாம், மொபைல் ஆப்லேயோ அல்லது வந்து கணினி இருந்தாலும் கணினியிலேயே பண்ணிக்கலாம். அல்லது தகவல் சேகரிக்கக்கூடிய அலுவலர் ஆஃபீஸருங்களாம் வருவாங்களே அவங்ககிட்டயும் அந்த தகவல்களும் சொல்லலாம். ரெண்டு மூலயமா பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி சண்முக சுந்தரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: கேட்டுட்டு இருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிறைய நேயர்கள்லாம் வந்து பங்கேற்று சரியான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயருக்கு உண்டான கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவ புரஸ்கார் தேசிய விருது வந்து கொஞ்சம் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நடிகர் யார், அவருடைய பெயர் என்ன? யுவ புரஸ்கார் தேசிய விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க? வாங்க, யார் பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க. ஆமாங்க, விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க? யுவ புரஸ்கார் தேசிய விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி,
2: யுவ புரஸ்கார் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேக்குறீங்களா?
1: ஆமா சார்,
2: இளைஞர்களுக்காக வழங்கப்படுற விருதுங்கிறது தெரியுது. அதாவது சிறப்பான முறையில சாதனைகள் செஞ்ச
1: கலை இலக்கியம் இது மாதிரி நிறைய துறைகள்ல வந்து
2: தெரியல சார்.
1: சரி சரி, நன்றி நன்றிங்க.
2: நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க, நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: காலை வணக்கம் ஐயா.
1: வாங்க, யார் பேசுறீங்க?
3: மாதவத்துல இருந்து வீரராகவன் பேசுறீங்க.
1: வீரராகவன், பேஸ்புக் வீரராகவன் சொல்லுங்க. சொல்லுங்க,
3: அது மக்கள் கொடுத்த பத்திரம், உங்களால நான் பயனடைந்தேன்.
1: சரிங்க, சொல்லுங்க ஐயா.
3: சொல்லுங்க சார், யுவ புருஷர்கள் விருது தானே?
1: ஆமா சார், அந்த கேள்வியில தான் இருந்துட்டு இருக்கோம்.
3: நம்ம தமிழ்நாட்டு வாகை சந்திரசேகரா இருக்குமோ?
1: இருக்குமோ இல்ல, அவர் தான். அவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர், முன்னணி நடிகர், ஒருவரா வளம் வந்தவர் அந்த காலத்துல. வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு தான் வந்து யுவ புரஸ்கார் தேசிய விருது வந்து அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவருடைய கலை பயணத்தை சேவையை பாராட்டி தான் கொடுத்துருக்காங்க. நன்றி, நன்றிங்க.
3: நன்றி சார்.
1: நேயர்கள் வந்து நிறைய முகநூலில் பதிவுகள் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைப்படுத்துகிற நேயர்களை, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு ஒளியின் பயணம், தேசிய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேரம் இப்பொழுது 10:30.
4: அரே மோகன் பாய், காஃபி பிஸி லக் ரஹே ஹோ.
5: மே சோச் ரஹா ஹூ கி பிசினஸ் ஷுரு கரூ. ஏக் ஏஜென்ட் நே கஹா கி முத்ரா லோன் ஜல்தி சாங்ஷன் கர்வா தேகா, பஸ் ப்ரோசஸிங் ஃபீஸ் ஆர் லீகல் ஃபீஸ் தேனி ஹோகி. பேமெண்ட் லிங்க் பி பேஜா ஹை.
4: அரே மோகன் பாய், பிரதானமந்திரி முத்ரா யோஜனா மே கோயி ஏஜென்ட் நஹீ ஹோதா. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
5: सच?
4: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஏஆர் ரகுமான் இசையில் ரிதம் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், காவிய கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் பாடிய பாடல் அது. வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும். நேரம் 10:38:30. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் இந்த அரை மணி நேரமும் நேயர்கள் வந்து கிட்டத்தட்ட 85 பதிவுகளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிணறு அபுதாகிர் நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. வீரராகவன் ஃபேஸ்புக், ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுகுமார், வணக்கம் சார். மானாமதி, கிருஷ்ணகிரி மாவட்டம், பொது அறிவு சார்ந்த வினாக்கள் நிகழ்ச்சி, அருமை சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 101 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காரு சுகுமார் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம்லேருந்து. கலை துரைராஜன், வணக்கம் சுந்தரபெருமாள் கோவிலிருந்து. கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், சுவாரஸ்யமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள் நேயர்கள் பற்றி சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்தது சத்யநாராயணன், இவரும் வந்து ஒரு பதிவு, நேயர் சம்பந்தமாக ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன், தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 2026-27 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறை மற்றும் கைபேசி செயலி மொபைல் ஆப் மூலயமா வந்து கொடுத்துட்ருக்காங்கன்ற தகவல் வந்து அடுத்தடுத்த நேயர்கள் வந்து தொடர்ந்து சரியான பதில்களை சொல்லிட்டு இருந்தாங்கன்ற தகவலும் நம்ம தெரிஞ்சு

0: நேரம் இப்பொழுது 10:41. நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் கேள்விக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம கேட்போம். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் என்பது எதனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்? மீண்டும் கேள்வியை சொல்கிறேன், விக்ஷித் பாரத் என்பது எதனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்? நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 8838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வாங்கம்மா சொல்லுங்க. கேள்வி இன்னொரு முறை சொல்லணுமா, விக்ஷித் பாரத் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதனுடைய பெயர் என்ன? விக்ஷித் பாரத்னா எதை பத்தி சொல்றாங்க? சரிங்கம்மா, நன்றி. நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: குட் மார்னிங் சார்.
0: குட் மார்னிங், யார்
1: பேசுறீங்க சார்? நீங்க கேக்குற க்வெஸ்சனிங் நான் பதில் சொல்றேன் சார். என் பேர் மோகன் சார்.
0: சரிங்க,
1: என்ன கேள்வி சார்?
0: விக்ஷித் பாரத் என்பது வந்து எதனை குறிக்கும், அதனுடைய பெயர் என்ன? விக்ஷித் பாரத். சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க.
1: ஓகே சார், தேங்க்ஸ் சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழகம். கிராமப்புற வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாதம். நன்றி நன்றி.
2: டெவலப்டு இந்தியா தான் சொல்லுவாங்க.
0: சரிங்க சரிங்க, நன்றி.
2: 2047 பண்ணணும்ன்றது ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க.
0: சரிங்க, நன்றி.
2: 100th இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல இந்தியாவுல.
0: ஆமாங்க,
2: அது அது ஒரு மைல் கல்லா வச்சு பண்றாங்க.
0: ஓகே ஓகே, சரிங்க, நன்றிங்க, வாழ்த்துக்கங்க.
2: நன்றி நன்றி, வாழ்த்து.
0: தொடர்ந்து கேட்போம் நேயர்களே. நேரம் இப்பொழுது 10:43. இது உங்கள் விவித் பாரதி தமிழகம், 102.3 MHz. தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. என் கேள்விக்கு என்ன பதில்?

எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வானத்தைப் போல திரைப்படத்திற்காக ப விஜய் ஏற்றி மனோ எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:48:50. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவு அல்ல. முனிராஜ், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாகை சந்திரசேகர்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி வாகை சந்திரசேகர் குறுக்குப்பேட்டையிலிருந்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் வாகை சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன், அவரும் அதே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் அடுத்து வந்து கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. முத்து, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம் சார், என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக உள்ளது, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இனிய காலை வணக்கம், ராயன் மற்றும் அமரன் திரைப்படங்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம், வாகை சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்து, இனிய காலை வணக்கம் சார், இணையதளம் மூலமாக நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தலக்ஷ்மி ஆவடி, என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நேரம் 10:50, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டோம். மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல் அது. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

முகநூல் பதிவுகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூளையிலிருந்து மனோகரன், ராயன் அமரன் போன்ற திரைப்படங்களுக்கு தேசிய விருது வந்து கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அப்பு அயனாவரம்லேருந்து பாடல்கள் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி அருமை, சிறப்பு வாழ்த்துக்கள் சார், நன்றி. இந்த சில நேயர்கள் வந்து தொடர்ந்து வராங்கன்ற ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சூளையிலிருந்து மனோகரன், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து மனோகரன். சிவராம் நாகராஜன், வியாழன்கலை மிகவும் அழகாக உள்ளது, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. ஜெய் கிருஷ்ணன், நேயர்களுடைய பதிவுகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பாஸ்கரன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், இணைந்திருக்கின்றோம். கோபால், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால் திரும்ப அவரே வந்து நிகழ்ச்சி அருமை சொல்லியிருக்காங்க. காந்திமதி, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து, இனிய காலை வணக்கம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சார், பாடல்களும் நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். மேலப்பேடு தயாளன், நிகழ்ச்சி அருமை. பிரேம்நாத் பிரேம் வந்து, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்குபெறும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், தேசிய விருது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பதில் வந்து. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறைய நேயர்கள், பாபு முல்லக்காடு, எஸ் முத்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், பட்டாளம் அப்துல் ஜலீல், கமலா வரதன், ஹரிஹரன், ராஜேஷ் மனோகரன், நடராஜன் சுப்பையா, அப்துல் ஜலீல், நடராஜன் சுப்பையா, கமலா வரதன், வித்யா ரவிச்சந்தர், மேலப்பேடு தயாளன், பட்டாளம் அப்துல் ஜலீல், கலை துரைராஜன், கமலா வரதன், கோபால், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன், நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப நிகழ்ச்சி அருமை சொல்லியிருக்காங்க. அதில் வீரராகவன் வந்து அருமையான தலைப்பு, அழகுடன் வரும் பாடல்களின் தொகுப்பு இனிமை, வினா விடை ஈர்க்கும் மனதில் வனப்பு, உவகை தரும் பண்பலை நிகழ்ச்சி, ஊக்கமளிக்கும் தகவல் நிகழ்ச்சி, நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். பண்ணைபுரம் மணிகண்டன், நடராஜன் சுப்பையா, புத்தாகரம், பட்டாளம் அப்துல் ஜலீல், இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு கேட்ட கேள்விகள்லாம் வந்து முகநூலில் இவங்களும் சரியான பதிலாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தொலைபேசி வழியே பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. தொடர்ந்து கேளுங்கள், இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, இன்று காலை 11 மணிக்கு நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz ஒளியின் பயணம், தேசிய ஒளிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். தொகுப்பு செண்பகாசி, அமைப்பு ஜெயலட்சுமி.

0: நேரம் 11 மணி. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஒளியின் பயணம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஒலியின் பயணம், தேசிய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. தினம் தினம் தித்திக்கும் நிகழ்ச்சிகளோடு வலம் வரும் வானொலி ஊடகத்தின் பயணம் குறித்த கருத்து மலர்கள் காற்றோடு கலந்து நம் காதோரமாய் மனம் வீச காத்திருக்கிறது. நேயர்களே, கேட்டு ரசிக்கலாமா? காற்றுக்கு அசைந்தாடும் மலர்களைப் போல காற்றலைகளுக்கு இசைந்து கொடுக்கும் மனங்களுக்கெல்லாம் இந்த நாள் மறக்க முடியாத நாள். ஆம் நேர்களே, ஜூலை மாதம் 23ஆம் தேதி தேசிய ஒலிபரப்பு நாள். வானொலி என்ற வலிமை மிகு ஊடகத்தின் திறமையை இந்த தேசம் உணர்ந்த நாள். தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரையிலும் எத்தனை எத்தனை தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்தபோதும் வானொலி தனக்கென ஒரு தனி இடத்தை

0: வகித்து வருகிறது. அறிவித்தல், அறிவுறுத்தல், பொழுதுபோக்கு, இப்படி மூன்று நிலைகளிலும் வானொலி நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு நாளின் விடியில் தொடங்கி இரவின் மடியில் துயிலும் போதும் கூட அது வானொலியின் மடியாக இருந்தால் மகிழ்ந்து போவதுதான் நேயர்களின் மனது, இல்லையா? அப்படி முதல் ஊடகமாய், இரண்டாம் மூச்சாய், மூன்றாம் கண்ணாய், நான்காம் தமிழாய், ஐந்தாம் திசையாய், ஆறாம் விரலாய், ஏழாம் சுவையாய், எட்டாம் ஸ்வரமாய் இருக்கும் இந்த வானொலி ஒலிபரப்பின் முக்கியத்துவம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் வானொலியின் பங்கெடுப்பு என்ன, இதை கொஞ்சம் மேல்பார்வை செய்யும் விதமாகவே ஒலிக்க இருக்கிறது இன்றைய நமது ஒலியின் பயணம். முதலில் நீதி, உயர்ந்த மதி, கல்வி, இவை நிறைய உடையவர்கள் மேலோர் என்ற வாக்கிற்கு ஏற்ப ஒரு நாட்டின் சட்டத்துறையின் முன்னெடுப்புகளில் வானொலியின் பொது சேவை என்பது அளப்பரிய ஒன்று. குரல் வழி ஒலிபரப்பு ஊடகம் வாழ்வின் ஒளி நிரப்பும் ஊடகம் என நம்மோடு தன் கருத்தை பகிர காத்திருக்கிறார் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா அவர்கள்.
1: உலக ஒலிபரப்பு தினம், சமத்துவத்தின் சங்கநாதம். வானொலி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விண்வெளியில் ஒலிபாய்ச்சி மண்ணுலகை இணைக்கின்ற பேரற்புதம் இந்த ஒலிபரப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் 23 நாளை நாம் தேசிய ஒலிபரப்பு மற்றும் ஒலிபரப்பு நாளாக கொண்டாடுகிறோம். அன்றுதான் 1927 ஆண்டு இந்தியாவில் முதல் முறையான வானொலி ஒலிபரப்பு பம்பாய் மண்ணில் தன் குரலை பதிவு செய்தது. அன்று விதைக்கப்பட்ட அந்த சிறு விதை நாட்டின் விடுதலை போராட்ட காலத்தில் தேசியவாத கருத்துக்களை தேசமெங்கும் சுமந்து செல்லும் விழிப்புணர்வு நெருப்பாக மாறியது. சுதந்திரத்திற்கு பின்பு கிராமப்புறங்களின் கல்விக்கும் விவசாயத்திற்கும் சுகாதாரத்திற்கும் ஒரு உற்ற தோழனாக மாறி நாட்டின் வளர்ச்சியோடு கைகோத்து நின்றது வானொலி. பிராட்காஸ்டிங் என்றால் பரந்த அளவில் விதைப்பது என்று பொருள். ஒரு செய்தி ஒரே நேரத்தில் கோடி நெஞ்சங்களை சென்றடையும் இந்த ஒலிபரப்பு வடிவம்தான் உலகிலேயே மிக உன்னதமான ஒரு ஜனநாயக ஊடகம். இது கணிசமான சமத்துவத்தினுடைய ஒரு கருவி. இந்த ஒலிபரப்பின் ஆகச்சிறந்த பெருமை எதில் இருக்கிறது தெரியுமா? அது வெறும் தகவலை தருவது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் அதன் உன்னத நோக்கம். முறையான சமத்துவம் என்பது எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துவது. உதாரணத்திற்கு, ஒரு கண்பார்வையற்ற மனிதனிடம் அச்சிட்ட செய்தித்தாளையோ மௌனமான காட்சி திரையையோ கொடுத்தால் அது சமத்துவமாகாது, அது அவர்களை தனிமைப்படுத்தி விலக்கி வைப்பதாகும். உண்மையான சமத்துவம் என்பது ஒரு மனிதனின் குறையை உணர்ந்து அவனுக்கேற்ற வழியில் மாற்றி இறுதி விளைவை அவனுக்கும் சமமாக மாற்றுவதுதான். அதைத்தான் இந்த ஒலிபரப்பு செய்கிறது. அது தகவல்களை ஒலியாக மாற்றுகிறது. அச்சிடப்பட்ட எழுத்துக்களின் தடையை உடைத்தருகிறது. பார்வையுள்ளவனுக்கு கண் எதை தருகிறதோ அதை ஒலிபரப்பு தன் ஒலியின் மூலமாக கண்பார்வையற்றோரின் காதுகளுக்கு வாரி வழங்குகிறது. யாருடைய உதவியுமின்றி அவர்கள் உலக நடப்புகளை தாங்களாகவே கேட்டு கற்று சிந்தித்து முடிவெடுக்க முடிகிறது. இது வெறும் சலுகை அல்ல, இது அவர்களின் உரிமையினுடைய இன்னொரு வடிவமாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒலிபரப்பு என்பது வெறும் வசதியோ அல் பொழுதுபோக்கோ அல்ல, அது அவர்களின் வாழ்க்கை முறை. அவர்களின் தனிமையை போக்கும் ஒரு உன்னத துணைவன். பிறரை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றி சுயமரியாதையோடு அவர்களை சமூகத்தின் சமமான அங்கமாக நிமரச் செய்கின்ற ஒரு தார்மீக குரல். இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் இணையமும் சமூக ஊடகங்களும் பெருகிவிட்ட காலத்திலும் கூட ஒலிபரப்பின் தேவை குறையவில்லை. பேரிடர் காலங்களில் இணைய நெட்வொர்க்குகள் முடங்கி போகும் போது உயிர்காக்கும் உண்மையான நம்பகமான தகவல்களை நடுவன் அரசாக நின்று தருவது இதே ஒலிபரப்பு தான். ஸ்மார்ட் போன் இல்லாத பாமர மக்களுக்கும் டிஜிட்டல் இடைவெளியை குறைத்து அறிவை கொண்டு சேர்க்கும் பலமாக இது திகழ்கிறது. அச்சம் தரும் இருள் அல்ல உண்மையான இருள், அறிவு எட்டாத நிலையே இருள். அந்த அறியாமை இருளை அகற்றி கண்ணொளி இல்லாதவனுக்கும் அறிவொளி தந்து மனித அன்பை காக்கும் இந்த ஒலிபரப்பு ஊடகத்தை போற்றி பாதுகாப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் நம் பாரத திருநாட்டின் முதுகெலும்பு விவசாயம். வானொலியின் பல்வேறு நிகழ்ச்சி பிரிவுகளில் பண்ணை இல்ல ஒலிபரப்பும் ஒரு அங்கம். அந்த வகையில் நாள்தோறும் நல்லன விதைக்கும் வானொலியால் விவசாயிகளின் பெரு விளைச்சலில் மகிழும் மனங்கள் பல. அப்படி வானொலியோடு நெடுநாள் தொடர்பில் இருக்கக்கூடிய

0: உழவர் ஆய்வு மன்றம் மற்றும் வானொலி உழவர் சங்கத்தின் அமைப்பாளர் மகாதானபுரம் ராஜாராம் அவர்களின் மனம் திறந்த பகிர்வு இதோ வானலைகளில்.
1: மகாதானபுரம் ராஜாராம், அமைப்பாளர் உழவர் ஆய்வு மன்றம், அமைப்பாளர் வானொலி உழவர் சங்கம். எனக்கு 88 வயது. நான் பிறந்த வருடத்தில் திருச்சி வானொலி நிலையம் ஒலிபரப்பு தொடங்கப்பட்டதாக சொல்வார்கள். கிராமப்புற படிக்காத விவசாயிகள், ஆண்கள், பெண்கள், பொழுதுபோக்கு அம்சமாகவும் பலவித இசைகளையும் காது கொடுத்து கேட்கவும், அங்கெங்கு என்ன நடக்கிறது என்றும் அரசு சட்டம் நடைமுறை அறிந்து கொள்ளவும் வீடு தேடி வந்து சிறந்த ஊக்கத்தை அளித்தது வானொலி. 2ஆம் உலகப் போர் பற்றி பலர் கூடி காதை தீட்டிக்கொண்டு கேட்டதை என் இளம் வயதிலே கண்டிருக்கிறேன். கிராம சமுதாயம் பண்ணை இல்ல ஒளிபரப்பு தொடங்கிய காலத்திலிருந்து திருச்சி வானொலி நேயர் நான் உழவர் ஆய்வு மன்ற அமைப்பாளராக கிராமப்புற வளர்ச்சி தொழில்நுட்ப விவசாயம் அறிந்து 60 ஆண்டு வளம் பெற்ற விவசாயிகளிலே நானும் ஒருவன். திருச்சி வானொலியில் விவசாயத்தை மக்களின் மனதில் பதிய வைத்தார்கள் என்பதை அறிந்தால் அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள். நடவு முதல் தண்ணீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், களை எடுத்தல், அறுவடை, சேமிப்பு, இவைகளை காலம் தவறாமல் எப்படி செய்ய வேண்டும் என்று செய்தியாக, நிபுணர்கள் பேச்சாக, விவசாயிகள் அனுபவமாக, நாடகமாக, மெல்லிசையாக, பாட்டாக, செயல்முறை விளக்கமாக, கழனிக்கு சென்று நேரிடை ஒலிபரப்பாக என்று பல விதங்களில் பலவித அலுவலர்கள் தங்களின் நிபுணத்தை ஒலிபரப்பில் காட்டி விவசாயிகளின் தோழனாக இருப்பதை மனதார வாழ்த்துகிறேன். கிராம முன்னேற்றம், விவசாய வளமே உயிர் மூச்சு என்று அதனை மக்கள் மனதிற்கு வானொலி மூலம் அளித்து வரும் பண்ணை இல்ல குடும்பத்திற்கு அனைவரின் விவசாயிகளின் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சியிலே தெரிவிக்க விரும்புகிறேன்.
0: ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளம் என்ன? உடலும் மனதும் உற்சாகமாக இருப்பதுதானே. அந்த உற்சாகத்தை நொடிக்கு நொடி தந்து கொண்டிருப்பது வானொலி. விருந்தும் மருந்துமாக இருக்கக்கூடிய வானொலியானது மருத்துவ துறை சார்ந்த தகவல்களை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் அது குறித்த தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் இயன்முறை மருத்துவர் புண்ணியகோட்டி அவர்கள்.
2: வணக்கம் அனைவருக்கும். எனது தேசிய ஒலிபரப்பு தின நாள் வாழ்த்துக்கள். நான் டாக்டர் புண்ணியகோட்டி, இயன்முறை மருத்துவர், தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சாந்தோமில் பிசியோதெரபி மருத்துவராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய ஒலிபரப்பு தினத்தை முன்னிட்டு என்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வானொலி ரொம்ப எளிமையான ஒரு நம்பகமான மக்கள் தொடர்பு ஊடகம். இணைய வசதி இல்லாத தொலைதூர கிராமங்களிலிருந்து நகரங்களை வர அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் ஆற்றல் இந்த வானொலிக்கு உள்ளது. எங்கே வேண்டுமானாலும் வானொலியை கேட்கலாம். நம்ம மற்ற விஷயங்களை மாதிரி இதுக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம வேலை செஞ்சுட்டே நம்ம வானொலியை கேட்கலாம். கையோடு எங்கே வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம வானொலிக்கு வந்து உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதியோர், பார்வைத்திறன் குறைபாடு உள்ளோர், விவசாயிகள், வாகன ஓட்டுநர்கள், இரவு நேரங்களில் நான் பயணம் செய்யும்போது வாகன ஓட்டுநர்கள் வந்து இந்த வானொலியை கேட்டு வர்றது நான் கவனித்த ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வானொலி ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னும் பலருக்கு வானொலி வாழ்வின் அங்கமாக தான் உள்ளது. ஸோ வெள்ளம், புயல், தொற்றுநோய் அப்படி போன்ற அவசர காலங்களிலும் பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை விரைவாக வழங்க ஒரு நம்பகமான தகவல் தொடர்பு சாதனம் நம்மளுடைய வானொலி தான். என்னை போன்ற மருத்துவத்துறையில், அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் நலவாழ்வுக்காக இயங்கி வருபவர்களுக்கு வானொலி மிகப்பெரிய

0: பங்காற்றுகிறது. குறிப்பாக நோய் தடுப்பு, தடுப்பூசி விழிப்புணர்வு, தாய்சேய் நலம், சத்துணவு, மனநலம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு போன்ற தலைப்புகளில் வந்து வானொலி நிகழ்ச்சிகள் மக்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நான் என்னோட அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளோட நலனில் வானொலியோட பங்கு மிகப்பெரியது. மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகள், அரசு நலத்திட்டங்கள், என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வழங்குறாங்க, ஆரம்பகட்ட கண்டறிதல், பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல், சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு போன்ற தகவல்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் வானொலி வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பல குடும்பங்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகள் நம்பகத்தன்மையும் வழிகாட்டத்திலையும் வழங்கியிருக்குது அப்படின்றத சொல்றதுல மிகப்பெரிய உண்மை. வானொலி சேவையாற்றி வருகிறது. வானொலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு செய்தியை பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு போயிட்டு அவங்க அந்த விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து வானொலியில வந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கேட்டோம், இதை பத்தின விஷயம் என்ன, அரசாங்கத்தோட சில நலத்திட்டங்கள் இருக்கா, அதை நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் அது இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரேடியோவில் சொன்னாங்க, அதை நான் கேட்டேன் அப்படின்றத சொல்லும்போது, ஸோ வானொலியோட பங்கு வந்து மிகப்பெரிய அளப்பரியது அப்படின்றத என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆரோக்கியமான சமுதாயம், விழிப்புணர்வு உள்ள மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா அப்படின்ற இலக்கை நோக்கி வானொலி தன்னுடைய பயணத்தை மீண்டும் வெற்றிகரமாக ஒலிக்கட்டும். இந்த வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் எனது தேசிய ஒலிபரப்பு தின நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி. தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலியின் பயணம்.

0: கற்றலின் கேட்டலே நன்று. இந்த சொற்றொடர் வானொலிக்கு மிக பொருத்தமில்லையா? வகுப்பறையில் கூட வானொலி வைத்து கேட்ட கேட்கும் பெருமிதம் இதற்கு மட்டுமே உண்டு. அப்படி ஒரு ஆசிரியராக
1: முனைவர்
0: சாவித்ரி அவர்களது பகிர்வுதான் என்ன? கேட்போமா நேயர்களே?
2: வணக்கம் நேயர்களே, நான் முனைவர்னா சாவித்ரி. ஒரு தனியார் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய பந்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். சின்னஞ்சிறு வயசுலேருந்தே நான் வானொலியோடையே பிரயாணம் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா மிகச்சிறிய வயதில் எங்களோட குடும்பம் வந்து வறுமையான குடும்பம், எங்களோட வீட்டில் வந்து வானொலி கிடையாது. அதனால் வானொலி கேட்கணுங்கிறதுக்காகவே எங்கள் அப்பாவோட நண்பரோட வீட்டுக்கு போய் கேட்போம் நாங்கள். அதில் பார்த்திங்கன்னா வானொலி அண்ணாவோட குரல் கேட்குறப்போவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மழலை அமுதமும் சிறுவர் சோலையும் தான் எங்களை வந்து உருவாக்கித்துன்னு சொல்லலாம். என்னோட பெற்றோர் வந்து சின்னஞ்சிறு வயதில் இந்த மாதிரி நீதி கதைகள் இதெல்லாம் வானொலி கொடுக்கறத கேட்டு நீங்கள் வளரணும் அப்படிங்கிறத வந்து வழிகாட்டினாங்க. அதனால் நாங்கள் வானொலி கேட்டு அப்படியே வளர்ந்தோம். அதில் நடக்கக்கூடிய கல்வி நிகழ்ச்சிகள் எல்லாம் தான் என்னை வந்து ஒரு ஆசிரியராக உருவாக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பயே எனக்கு ஆர்வம், நம்ம அந்த ஆசிரியர்கள் நடத்துறத கேட்குறப்போ நம்மளும் ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம வழிகாட்ட மாட்டோமா அப்படின்னு நாங்கள் வந்து நினச்ச காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரி காலம். கல்லூரியில் வந்து அப்பயும் எங்களோட இல்லத்தில் வறுமை இருந்தது. வானொலியில் 75 ரூபா செக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தேன். இளைய பாரதம் தான் எனக்கு அப்போது வடிகாலாக இருந்தது. இளைய பாரதத்தில் நிகழ்ச்சியில் நுழைஞ்ச உடனேயே எனக்கு அந்த வறுமையில் இருந்த காலகட்டத்தில்

75 ரூபாய் செக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை வச்சு தான் நான் புத்தகம் வாங்கினேன். அதோட என்னோட குரலை கேட்கறதுக்காக அப்பயும் எங்கள் வீட்டில் வானொலி கிடையாது, நான் தெரு முனையில் நின்று தான் அந்த வீட்டு வாசலில் நின்று தான் நான் கேட்டிருக்கேன். என்னோட குரலை அங்கே கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இளையோர் பருவங்கிறது மிக மிக அந்த கயிறு மேலே நடக்கிற பருவம், அந்த பருவத்தில் சரியான பாதை காட்டப்பட வேண்டும், அதை வந்து உளவியல் ரீதியாக வானொலி செஞ்சது. அதோடு இல்லாமல் அந்த வானொலி கேட்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வானொலி வந்து அந்த கல்வி ஒளிபரப்பு வழிகாட்டுதலை கொடுத்ததுன்னு சொல்லலாம். நான் வந்து அதாவது ஒரு நாள் நிகழ்ச்சி விடுமுறை காலங்களில் எல்லா நேரமும் நாங்கள் கேட்போம். அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பணிக்கு வந்து என்னோட மாணவர்களையும் வழிகாட்டுற ஒரு நிலையை வந்து எனக்கு வானொலி, அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு வானொலி கொடுத்தது. ஒரு நாள் நிகழ்ச்சி வந்து எப்படி ஒரு சிறப்பாக அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வரிகளில் சொல்லணும்னா, அழகான காலை வேளையில் வந்தே மாதரம் ஒலிக்க மங்கள இசையை தொடர்ந்து கம்பீரமாய் விழித்து கொள்கிறது இன்றைய சென்னை. பக்தி இசை, ஆகாசவாணியினுடைய பக்தி இசை மனம் உடலிற்கு சக்தி கொடுக்கும். அதிகாலை நேரத்து தேநீர் கோப்பையின் சுவையோடு மாநில செய்திகள் அன்றாட உலக நடப்புகளை துல்லியமாய் உரைக்கும்.

0: நான் வந்து ஒரு தமிழாசிரியராக என்னோட மாணவர்களுக்கு வழிகாட்டுறப்போ அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கோம் அப்படின்னுட்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து வானொலி மூலமாக சரியான பாதைக்கு குழந்தைங்க அழைத்து செல்லப்படுறாங்க. அதனால் வந்து கண்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து நமக்கு சொல்கிறது வந்து நேர்மறையான சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கணும். இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க அழகாக செய்வாங்க, இதை செய்யாத அப்படின்னா தான் அவங்களோட பாதை மாறுகின்றது. அதனால் வானொலியில் வந்து சரியான, அதாவது ஒரு நெகட்டிவான வேர்டு கூட கிடையாது, எதிர்மறையான வார்த்தைகள் கூட கிடையாது, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வருது. அதோட இந்த வானொலியில் அறிவிப்பாளர்களாக பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் ஒரு குடும்ப உறுப்பினராக அவங்க இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நேரடியாக அவங்க வந்து பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து நினைக்கிறோம். அது கொரோனா காலகட்டத்தில் வந்து வானொலிங்கிறது மிகப்பெரிய தோழமையோட ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருந்திருக்குங்க. அதை நம்ம சொல்லணும்னா வானொலி பெட்டினால் கொரோனா காலகட்டத்தில் ஆசிரியர்களுடைய அந்த பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கூட ஒரு அழகான வரிகளில் சொல்லணும்னா, கற்றலை வழியே கல்வி வந்தாலும் அதை வீட்டலைக்கு மாற்றுபவர் ஆசிரியர், வானொலி பெட்டி என்னும் கருவி மூலம் விழிப்புணர்வு ஊட்டுபவர் ஆசிரியர், எந்த பாடத்தை எப்போது கேட்க வேண்டும், எந்த அலைவரிசையில் எப்படி பெற வேண்டும், பட்டியலிட்டு கால அட்டவணை தந்து மாணவரை வானொலி அதை தருகின்றவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கே வழிகாட்டக்கூடிய வானொலி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதை வந்து இந்த உலகம் முழுவதும் அதனுடைய அருமையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பணி இன்றைய ஆசிரியர்களிடமும் இன்றைய மாணவர்களிடமும் தான் இருக்கின்றது. ஏனென்றால் வருங்கால இந்தியாவை வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து வானொலியினுடைய சிறப்புகளை இந்த உலகம் அளவிற்கும் பரவச் செய்வோமாக.
1: ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு உரையாடும் சங்கேத மொழி கலை என்று சொல்லுவார் ரஸ்கின் பாண்ட் என்ற அறிஞர். ஆம்னேர்களே, அப்படி ஆய கலைகளின் அற்புத கலைகளான நாட்டுப்புற கலைகளுக்கும் வானொலிக்கும் ஓர் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. கிராமிய கலைகளை வானொலி அரங்குகளில் ஒளிப்பதிவு செய்து எங்கெங்கும் அந்த கலையின் கவினை நிரப்பிச் செல்லும் நிமிடங்களை நினைவு கூறுகிறார் தேவராட்ட கலைஞர் பிரம்மஞான முத்து பாரதி அவர்கள்.
2: வணக்கம். வானொலி நேயர்களுக்கு தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்கள். ஐம்புலன்களில் இன்றியமையாதது காது. காது வழி கருத்துக்களை கேட்கும் வகையில் வழங்க வல்லது ஊடகங்களின் மணிமொழியாக திகழும் வானொலி. எண்ணற்ற மக்களின் தனிமையை போக்கும் உற்ற நண்பனாக, அறிவுரை அருளும் ஆசானாக, மகிழ்வூட்டும் பல்வகை நிகழ்ச்சிகளை கிள்ளிக் கொடுக்காமல் அள்ளிக் கொடுக்கும் கலைஞனாக, பன்னாட்டு செய்திகளையும் தகவல்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் உடனுக்குடன் வழங்கும் தெரிவிப்பியல் வல்லுநராக, பல் பொருள்களின் தரத்தையும் திறத்தையும் அறியும் வகையில் எளிய நடையில் இனிய முறையில் எடுத்து சொல்லும் பன்முக பரிமாணம் மிக்க பல்கலை வித்தகனாக விளங்குவதுதான் வானொலி. வானொலி நேயர்களுக்கு தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்கள். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பார் வள்ளுவர். செவி வழியாக கேட்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் தருவது வானொலி நிலையம். என் பெயர் பிரம்மஞான முத்துபாரதி. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜமீன் கோடாங்கிவட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வசித்து வரக்கூடியவர். தனியார் பள்ளியில் தமிழாசிரியராகவும் தேவராட்ட கலைஞராக கலைக்குழுவை நடத்தி வருபவராகவும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் 50 ஆண்டுகளாக தேவராட்ட கலையை ஆடி வருகிறேன். எனது தந்தையார் தேவராட்டத்திற்கு கலைமாமணி விருது பெற்ற திரு குமாரராமன் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு தேவராட்ட குழுவை நடத்தி வருகிறேன். நான் என் சிறு வயதில் தொலைக்காட்சி என்பது எல்லாம் கிடையாது. இப்போது உள்ளது போல் அறிவியல் ஊடகங்கள் அதிகம் இல்லாத காலத்தில் வானொலி மட்டும்தான் கேட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் நான் அரசு பள்ளிக்கு படித்தேன். அரசு பள்ளிக்கு நடந்து போகக்கூடிய அந்த வழியெல்லாம் எல்லாருடைய வீட்லேயும் வானொலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று பாட்டு கேட்கும், கொஞ்சம் தாண்டி போனால் சிறு தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் வரும், ஆன்றோர் பெருமக்களுடைய உரை இருக்கும், அதை தாண்டி போனால் வானிலை பற்றிய செய்திகள் வரும். இப்படி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நடந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய வழக்கத்தில் தான் நான் இருந்தேன். எங்கள் பகுதியில் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலும் மதுரை போன்ற இடங்களில் வானொலி நிலையங்கள் இருக்குது. எங்களை போன்ற கிராமிய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த வானொலி நிலையம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. அந்த காலத்திலையும் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. இந்த அரசின் நலத்திட்டங்கள், கலைப்பண்பாட்டு துறையில் வரக்கூடிய செய்திகள் மட்டுமல்லாமல் நிகழ்வுகளை நடத்துவதற்கும் அவங்க வாய்ப்பு வழங்கி வர்றாங்க. வில்லுப்பாட்டு கலைஞர்கள், ஒயிலாட்டக் கலைஞர்கள், கனியான்கூத்து கலைஞர்கள், களரியாட்டக் கலைஞர்கள், கைச்சிலம்பாட்டக் கலைஞர்கள், சிலம்பாட்டக் கலைஞர்கள், இப்படி பல்வேறு கலைஞர்கள் வாழக்கூடிய பகுதி தான் எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் வானொலியில் நிகழ்வு நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கி வர்றாங்க எங்களுடைய வானொலி நிலையத்தார் எல்லாருமே. குறிப்பாக எங்களுடைய தேவராட்ட நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தேவராட்டம் பல இடங்களில் ஆடியிருந்தால் கூட எங்களுக்கு ஒரு புதுமையை புகுத்தியது வானொலி நிலையத்தில் இருந்து தான். தேவராட்டத்துக்கு தேவதுந்துமி அப்படிங்கிற இசைக்கருவி மட்டும்தான் இசைக்கப்பட்டு வந்தது அது வரைக்கும். ஆனால் பாரதியார் பாடல்களுக்கு தேவதுந்துமி இசையோடு சேர்த்து ஆட்ட நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு புதுமையை புகுத்தி கொடுத்தது தேவராட்டக் கலையின் மற்றொரு பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் வந்து திருநெல்வேலி வானொலி நிலையத்தார் தான். அன்னையிலிருந்து தேவராட்டத்துக்கு பாட்டையும் சேர்த்து நாங்கள் ஆடக்கூடிய முறையை பின்பற்றி வரோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிசல்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ராஜநடிகர் மாமா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பாரதியார் பாடல்களை அற்புதமாக பாடுவார். அப்படி பாடும்போது நிலையத்தாரே அவரை மிகப்பெரிய பாராட்டுக்களை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பாடி அன்றிலிருந்து தேவராட்டத்துக்கு பாடல்களையும் பாடலாம் அப்படிங்கிற ஒரு புதுமையை புகுத்தி கொடுத்தது வானொலி நிலையத்தார் தான். அந்த நிகழ்வுகளை வந்து இன்றைக்கும் எங்களால் மறக்கவே முடியாது. எத்தனை அறிவியல் ஊடகங்கள் வந்தால் கூட கிராமிய கலைஞர்கள் வானொலியை மறக்க மாட்டாங்க, மறைக்கவும் மாட்டாங்க. தொடக்க காலத்தில் கலைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அறிமுகப்படுத்தியது வானொலிக்கு மட்டும்தான். வானொலி வழியாக உலக நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு எல்லாமே தேவராட்டம் அப்படிங்கிற ஒரு கலை பற்றிய அறிமுகம் கிடைச்சிருக்கு.

0: தேவராட்ட கலைஞர்களிடம் நேர்காணல் செய்வது, அந்த கலைஞர்களை நேயர்களோடு பேச வைப்பது, அவர்களுடைய வாழ்வியல் தடங்களை அவர்களுக்கான தேவைகளை அரசுக்கு தெரிவிக்கிறது, இப்படி ஒரு உன்னதமான வேலையை வானொலி நிலையம் செய்து வந்தது, இன்றைக்கும் செய்துக்கிட்டு தான் இருக்குது. நாட்டுப்புற கிராமிய கலைஞர்களுக்கு உற்ற தோழனாக வானொலி இருந்து வருகிறது, இன்றைக்கும் இருக்குது. பண்பலை வாயிலாக கலைஞர்களிடம் பேசுவது, நேயர்களை நேரடியாக பேச வைப்பது, கேட்க செய்து நேயர்களுக்கு வேண்டிய அந்த சந்தேகங்களை அவர்களிடமே கேட்க வைப்பது, கலைஞர்களிடமே அதன் வாயிலாக பதில்களை பெறுவது, இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளை வானொலி நிலையத்தால் எங்களுக்காக செய்துட்டு வராங்க, இப்பயும் செய்கிறாங்க. வானொலியை ஆகாய அசரீரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதனால தான் வானொலி இரண்டாவது இறைவன் அப்படின்னு அமெரிக்க நாட்டினுடைய மக்கள் தெரிவிப்பியல் வல்லுநர் டோனி சுட்சுவார்டு அப்படிங்கிறவர் சொல்கிறார். எங்களை போன்ற கிராமிய கலைஞர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய வானொலி ஒலிபரப்பு பல சாதனைகள் செய்து மேலும் மேலும் வளர்ந்து எங்களை போன்ற கிராமிய கலைஞர்களை வளர வைக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதோடு சொல்லி மீண்டும் வானொலி நேயர்களுக்கு தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை கோரி விடைபெறுகிறோம். கிராமிய கலைஞர்கள் சார்பாக தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்கள். நன்றி.
1: கலை என்று சொல்லும்போது நாடகக் கலையும் குறிப்பிடத்தக்கது இல்லையா? காற்று வரையும் கவிதையை மொழிபெயர்ப்பது வானொலி, விரல் வரையும் காவியத்தை மொழிபெயர்ப்பது நாடகம். ஆம்நேர்களே, அந்த நாடகங்கள், அதுவும் குறிப்பாக வானொலி நாடகங்கள் அன்றும் இன்றும் என்றும் சிறப்பானவை. கண்ணால் காணாத போதும் அதை காண்பது போன்ற உணர்வை தரும். அந்த வகையில் படைத்து தரக்கூடிய ஒலி வல்லமை குறித்து நாடக கலைஞர் சிற்றம்பலம் அவர்கள் தரும் செய்தி என்ன, கேட்கலாம்.
2: சிற்றம்பலம், மொரப்பநாடு. நேயர்கள் அனைவருக்கும் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்கள். வானொலி நாடகத்தில் 40 வருஷமாக பயணிச்சிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் வானொலி நாடகம்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி நேரம் அந்த நாடகத்தை ஒலிபரப்புவாங்க. அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு திரைப்பட நடிகர்களும் நாடக கலைஞர்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நாடகத்தில் நடிக்கிறதும் பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் முன்னணி திரைப்பட நடிகர்கள் கூட இந்த தேர்வு பாஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க. நாடகத்துறையில் அந்த நாடகம் நடிக்கும்போது கலைஞர்கள், நிலைய கலைஞர்கள், அந்த மேடை கலைஞர்கள், நம்ம நாடக நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி போட்டு நடிப்போம். அது ஒரு குதூகலமாகவும் ஒரு நாடக குடும்பம் ஒன்று போல் இருந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தரும். அந்த நாடகத்தில் நடிக்கிற போது அந்த பதிவு பண்ணுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம காலையில் நம்ம கையில் பேப்பர் தருவாங்க, அதை நம்ம படிச்சுட்டு அதோடைய ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒத்திகை முடிஞ்சு நம்ம அதை பதிவு பண்ணுற நேரம் சாயங்காலம் ஆயிரும், முடிகிறதுக்கு ராத்திரி கூட ஆகலாம். அதாவது அவ்வளவு பின் ட்ராப் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஊசி விழுந்தால் கூட அந்த சத்தம் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த ரெக்கார்டிங் போயிட்டுருக்கும். அந்த ரெக்கார்டிங் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆள் சிறு தப்பு பண்ணால் கூட திருப்பியும் முழுக்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலம். ஆனால் இப்போ தொழில்நுட்பம் ரொம்ப வேகமாக மாறிட்டு அந்த நாடகத்தை நடித்து முடித்ததுக்கும் அந்த நாடகத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் அவங்க எழுதுகிற கருத்துக்களை கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு வானொலி பொறுத்த வரைக்கும் என்னோடய குடும்பம் மாதிரி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி அந்த நாடகங்களை வந்து கேட்குறதோட எல்லா பாட்டையும் கேட்டுகிட்டே வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்க காலச்சூழலில் பெரியவங்கள்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவர்களுக்கு மனக்கவலைகள் ஜாஸ்தியாக இருக்குது, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க பழைய திரைப்பட பாடல்களை இரவில் கேட்கலாம், அவங்களுக்கு பிடித்தமான நிகழ்வை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அது மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்து அந்த குழந்தைகள் செல்ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்படிப்பட்டது இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு நிறைய சிறுவர் நிகழ்ச்சிகளை போட்டு காட்டலாம். அந்த குழந்தைகளே அதை பங்கு கொள்ள செய்யலாம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு புது உலகம் கிடைக்கும். அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் வானொலி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: கல்வி, மருத்துவம், சட்டம், கலை, அறிவியல், பொது அறிவு, பொழுதுபோக்கு, இப்படி கதம்ப மலர்களாக வானொலி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வது யார்? நேயர்களாகிய நீங்கள்தானே. நாங்கள் கொடுத்ததை நீங்கள் கேட்டு அதில் இன்பம் அடைவது எப்படி? நேயர்களாகிய உங்களது கருத்துக்கள் தினம் தினம் இந்த வானொலியில் வலம் வந்தாலும் கூட இந்த நாளில் கேட்பது ஒரு சிறப்பு இல்லையா? இன்பம் என்பது கொடுப்பதிலா பெறுவதிலா? அது கொடுத்து பெறுவதில். அப்படி நாங்கள் கொடுக்கும் அந்த நிகழ்ச்சியால் உங்கள் மனம் பெற்ற இன்பம் என்ன, இதோ பகிர்கிறார் வானொலி நேயர் விஜயா ஈஸ்வரன் அவர்கள்.

0: கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.
1: வணக்கம், நான் தாம்பரம் விஜயேஸ்வரன் பேசுகிறேன். அனைத்து விருத்பாரதி வானொலி நேயருக்கும், அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும், விருத்பாரதி அறிவிப்பாளர்களுக்கும் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கேன். எங்கள் ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள 20 கிலோமீட்டர் பொதட்டூர்பேட்டை. அங்கே வந்து பிரதான தொழில் நெசவுத் தொழில் தான் எங்கள் ஊரில். பெரும்பாலும் அனைத்து வீடுகளிலும் வானொலி கேட்டுக்கொண்டே தான் வேலை செய்வார்கள், வேலை பளு தெரியாமல் இருப்பதற்காக. எங்கள் வீட்டிலும் வானொலி எந்த நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர் எஸ்கே ஏகாம்பரம் கவிஞர், அவருக்கு வந்து வானொலி நேயர். அவர் வந்து எப்போவுமே விரும்பி கேட்குற நிகழ்ச்சி சின்ன வயசில் வந்து உங்கள் விருப்பம் நாடகம், இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா காலையில் இருந்து 5 மணிக்கெல்லாம் டேப் ரிகார்டில் சீர்காழி ஐயா பாடல், டிஎம்எஸ் ஐயா பாடல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவார். அதை கேட்டு தான் நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சிருவோம். அப்புறம் நம்ம விருத்பாரதி கேட்கும் போது பழைய நினைவுகள்லாம் எனக்கு வரும். இப்போவும் அதை கேட்டுட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு இப்போவும் நான் கேட்டுட்டு இருக்கேன். காலையில் எழுந்த உடனே அருண்மணி மாலையை கேட்கும்போது பக்தி பரவசத்துக்கே போயிடுவேன். நான் காலையில் விளக்கேற்றும் போது அந்த அருண்மணி மாலை கேட்க பாடல்கள், ஒரு பாடலும் நான் சின்ன வயசில் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் காலையில் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்தும். கேள்வி பதில் நிகழ்ச்சி, அப்புறம் வந்து கலக்கல் அரங்கம், அதையெல்லாம் கேட்கும்போது சின்ன வயசுக்கு போன நினைவு வரும் எனக்கு, அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். மதியானம் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ், அப்புறம் வந்து பழைய பாடல்கள் போடுவாங்க இல்லையா நினைவில் நினைவு, அந்த பாடல்கள் கேட்கும்போது 50-60களில் வர பாடல்கள், அப்புறம் ரெட்ரோ நிகழ்ச்சி பாடல்கள், 80களில் வந்த பாடல்கள், ஒரு ஒரு தலைப்பில் அவங்க போடுற பாடல்கள் கேட்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் எனக்கு. அப்புறம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாடல் உங்கள் சாட்சி நிகழ்ச்சியில் நான் கலந்து பாட்டு ஒரு வரி பாடிட்டுட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அப்புறம் ஊர்கள் பற்றிலாம் சொல்லுவாங்க நிகழ்ச்சி, கேள்வி பதில் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ ஊர்கள் இருக்கா நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கேள்வி பதில் நிகழ்ச்சி என்னால் கலந்துக்க தான் முடியாது, இருந்தாலும் தவறாமல் நான் கேட்பேன். அப்புறம் வந்து 4 மணி நிகழ்ச்சி, 5 மணி நிகழ்ச்சி எல்லாமே அவங்கவுங்க ஆர்ஜே ஒவ்வொருத்தரும் மெனக்கெட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அவ்வளோ நல்லா சிறப்பாக செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 80களின் பாடல்கள், பாடல் உங்கள் சாய்ஸ் தான் ஹைலைட் எனக்கு, அவ்வளோ பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி.
0: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ, மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।
3: நாம் மட்டும் தலை வணங்கி கேட்டோம் என்றால் இந்த குழந்தைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவார் அண்ணல் காந்தியடிகள். அப்படி இந்த குழந்தைகள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வானொலி எப்படி இடம் பிடித்தது?
4: அதிசயாவும் அட்சயாவும் நம் காதோரமாய் சொல்ல போகும் செய்தி என்ன கேட்கலாமா? கொஞ்சம் கண்மூடி

0: அரிசி அரிசியா, என்ன பாட்டு பாடிக்கிட்டே வர?
1: அது ஒண்ணுமில்லாச்சியா, வானொலியில நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டை கேட்டதும் அப்படியே பாடிக்கிட்டே வந்தேன்.
0: நம்ம ரெண்டு பேரும் தொலைக்காட்சியை பார்க்கறத விட வானொலியை தானே அதிகமாக கேட்குறோம், என்ன?
1: ஆமாம் ஆமாம் அச்சையா. சரி, உங்ககிட்ட ஒரு பொது அறிவு கேள்வி கேட்கட்டுமா?
0: ஆ சரி கேளு.
1: இப்போ வானொலியில் செய்தி, பாடல், தகவல் இதெல்லாம் ஒளிபரப்புறாங்கல்ல?
0: ஆமாம்.
1: தேசிய ஒளிபரப்பு தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க சொல்லு பாப்பா.
0: சொல்லட்டா, July 23 தான் தேசிய ஒளிபரப்பு தினம், சரியா?
1: ரொம்ப சரி.
0: சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா, வானொலியில் உனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எது?
1: நாம் காலையில் கிளம்பும்போது கேட்குற நிகழ்ச்சிகள் தான் அதிகம், அதில் தக்குமுக்கு தர்பார் தான்.
0: ஆமாம் அரிசியா, நானும் கேட்டிருக்கேன்.
1: அது செம ஜாலி தெரியுமா, மன்னர் அமைச்சர்னு அவங்க ரெண்டு பேரும் நகைச்சுவையோடு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. சரி, உனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன?
0: அதுவா, சென்னை விவித் பாரதி வழங்கும் சின்ன சின்ன சிட்டுக்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன்?
0: நம்மள மாதிரி பிள்ளைங்களுக்கு பேச வாய்ப்பு தராங்கல்ல?
1: ஆமாம், அதுலேயும் ரத்த தான தினம் இது மாதிரி அந்தந்த நாட்களில் அந்தந்த தலைப்புகள் கொடுத்து நம்மளை பேச வைக்கிறாங்கள்ல.

0: அதிசயா, கோடை பண்பலையில் இன்று அன்று அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வரும்ல, அதில் வந்து நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கல்ல.
1: நம்ம அப்பா நெல்லை வானொலியில் நாடகத்தில் நடிக்கிறாங்கல்ல, அப்போ நாம் அதையும் கேட்போம்ல.
0: அதிசயா, தமிழ்லேயே பேசணும்னு கோடை பண்பலை 100.5 செப்பக செந்தமிழ்னு ஒரு நிகழ்ச்சி வரும்ல.
1: ஆமாம் அச்சையா, நாம் அந்த நிகழ்ச்சியை கேட்டோம்னா நாமளும் தமிழ்லேயே பேசுகிறோன்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும்.
0: ஏ, காலையில் 8 மனதோடு ராகம்.
1: ஏ, மத்தியானம் வென்றாள்கள் வந்தார்கள். அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க கலந்துக்கிற மதுரை வானொலியில் நாற்றங்கால் நிகழ்ச்சி, அப்புறம் காலையில் ஒரு ஐயா ஒரு கோயிலை பற்றி சொல்லுவாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி உருவாச்சு, யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அது மட்டும் இல்லை, எங்கேயாவது கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் அங்கேயே போய் நேரலையாக ஒளிபரப்புவாங்க.
1: நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப இறுதி நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்புனாங்களாம். நம்ம அப்பா சொன்னாங்க,
0: என்னதான் தொலைக்காட்சி அது இதுன்னு வந்தாலும்
1: வானொலி கேட்குற சுகமே தனிதான். நன்றி.
2: பல்வேறு துறைகளில் வானொலியின் பயணம், பங்கு, அதன் பயன் இதெல்லாம் குறித்த செய்திகள் உங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நேர்களே வானொலிகளில். இதோ நிகழ்ச்சியின் நிறைவாக ஊடகத்துறையில் ஒரு பேராசிரியரின் வாழ்வியல் பயணத்தில் வானொலி எப்படி இடம் வகித்திருக்கிறது பகிர காத்திருக்கிறார் சென்னை பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தகவல் தொடர்பு துறை பேராசிரியர் தங்க ஜெய்சக்திவேல். அவர்களது பகிர்வை கேட்கலாம் இப்போது.
3: வணக்கம், நான் முனைவர் தங்க ஜெய்சக்திவேல், சென்னை பல்கலைக்கழகம் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கின்றேன். எனது வாழ்வில் வானொலி என்ற வகையில் நான் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட தகவல்களை இங்கே பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறு வயது முதலே வானொலி கேட்பதில் மிக்க ஆர்வம் கொண்டவனாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் அந்த வானொலியை டியூன் செய்யும் பொழுது பல்வேறுபட்ட புதுமைகளை எங்களுக்கு அந்த வானொலி கொடுத்தது எனலாம். குறிப்பாக வெளிநாட்டு வானொலிகளை மிக ஆர்வமுடன் கேட்டவன் என்ற முறையில் அந்த வானொலிகளோடு தொடர்பு கொள்ளும்போது நம்மையும் மதித்து அவர்கள் கொடுக்கும் பதில் கடிதங்கள் எம்மை வியப்பில் ஆழ்த்தின என்று கூறலாம். உதாரணமாக ஒரு 8 படிக்கின்ற ஒரு மாணவன் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு கடிதம் எழுதும் பொழுது அந்த கடிதங்களுக்கு அவர்கள் கொடுக்கும் பதில் ஆச்சரியமூட்டுபவையாக இருக்கும். வெளிநாட்டு மொழிகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டு இருந்த சமயம் அது. ஒவ்வொரு வானொலியும் வெளிநாட்டு மொழிகளை அவர்கள் ஒளிபரப்புவதோடு அந்தந்த நாட்டின் கலை கலாச்சாரத்தோடு சேர்ந்து அந்த மொழியை கற்றுத்தருவார்கள். இந்த வகையில் நான் வெளிநாட்டு வானொலிகள் ஊடாக ஒரு 5 மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வானொலி என்று கூறலாம். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று நாம் ஒரு படிப்பினை தனியாக ஒரு நிறுவனத்திடம் போய் படிக்கும் பொழுது அதற்காகும் செலவு என்பது, மொழி பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகும் செலவு என்பது மிகப்பெரிய ஒன்று. உதாரணமாக ஜெர்மன் மொழியை எடுத்துக்கொண்டால் இங்கே சென்னையில் கோத்தே இன்ஸ்டிடியூட் அல்லது மேக்ஸ் மியூலர் பவன் என்று கூறக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லித்தருகின்றது. அங்கு சொல்லித்தரும் பாடம் எதுவோ அதையே அந்த ஜெர்மன் வானொலி டோய்ஷுவெல என்ற வானொலி நேயர்களுக்கு ஒளிபரப்பியது. அதுதான் ஆச்சரியமாக ஒன்று. ஒளிபரப்பியதோடு அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற அந்த பாடம் புத்தகங்களாக அச்சிட்டு சிடிக்களோடு ஒளி நாடாக்கள் போன்று அன்று இருந்தது. அதுக்கடுத்து அவர்கள் இசைத்தட்டுக்கள் போன்று என் தட்டுக்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் தனது நேயர்களுக்கு இலவசமாகவே ஜெர்மனியிலிருந்து அனுப்புவார்கள். 5 பகுதிகள் கொண்ட அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக எனக்கு அனுப்பினார்கள். மிகவும் ஆச்சரியம். அப்பொழுது நான் 10-12 தான் படித்துக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கின்றேன். கல்லூரிக்கு நுழையும் அந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு வானொலி இது போன்று செய்கின்றது என்பதே ஆச்சரியமாக இருந்தது. பிறகுதான் தெரிந்தது வெளிநாட்டின் பல வானொலிகள் அது போல செய்கின்றன. ரேடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் என்ற அந்த வானொலியானது பிரெஞ்சு மொழியை கற்றுத்தந்தார்கள். ரேடியோ ஜப்பான் NHK அந்த வானொலி ஜாப்பனீஸ் மொழியை கற்றுத்தந்தார்கள். இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங் என்ற வானொலி அரபிக் வானொலியை கற்றுத்தந்தார்கள். இது போன்று உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஒளிபரப்பிய ஒளிபரப்புகின்ற வானொலிகள் அந்த நாட்டின் தேசிய மொழியை தனது நேயர்களுக்கு கற்று கொடுத்தார்கள் சிற்றலையின் ஊடாக. இன்றும் அதுபோன்று அவர்கள் அந்த வானொலிகள் பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டு, அதாவது நமக்கு இப்பொழுது செயலிகள் வந்துவிட்டன அல்லவா, செயலிகள் ஊடாக அதற்பற்றை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கன் இங்கிலீஷையும் BBC வேர்ல்ட் சர்வீஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷையும் கற்று தருகிறார்கள், இன்றும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வானொலிகளை கேட்பதனால் இப்படி வெளிநாட்டு இந்த வானொலி என்றால் பொதுவாக வெளிநாட்டு வானொலிகளை கேட்பது மூலம் நம் அறிவை விசாலப்படுத்தி கொள்வதோடு பல் மொழி திறமையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இதன் மூலம் நமக்கு

கிடைக்கின்ற ஒரு தகவல். ஆகவே வானொலி என்பது ஏதோ பொழுதுபோக்கிற்காக மட்டும் கேட்பதாக இல்லாமல் எனக்கு பல்வேறுபட்ட உலக மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆசானாக இருந்திருக்கின்றது, அதற்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்பதை இங்கு கூறியாக வேண்டும். இதை மையப்படுத்தியே நாங்கள் ஒரு கட்டுரை எழுதினோம். மாணவர் மலருக்கு ஒரு பைசா செலவில்லாமல் கற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டு மொழிகளை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையாக அது எழுதப்பட்டு மாணவர் மலரில் வெளிவந்தது. அதே போன்று பல்வேறுபட்ட வெளிநாட்டு வானொலிகளை பற்றிய புத்தகங்களையும் எழுத தூண்டியது எனலாம் இது போன்ற செய்கைகள். ஆக நாம் வானொலியை ஒரு ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக, புத்தம்புது மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த வானொலி எனக்கு கொடுத்தது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது போன்ற ஒன்று தான். இது போன்று ஏராளமான அனுபவங்கள், பயன்கள் வானொலி மூலமாக எனக்கு கிடைத்திருக்கின்றது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பின் தங்க ஜெய் சக்திவேல், சென்னை பல்கலைக்கழகம் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையிலிருந்து. வணக்கம்.

ஒலி ஊடகத்தின் வல்லமை என்பது சொல்லிலடங்காத ஒன்று. வானொலியால் நாடு முழுவதும் மகிழ்ச்சியை பரப்ப முடியும். மகிழ்ச்சி என்பதுதான் ஒரு உயிரின் அடையாளம். மகிழ்ச்சிதான் ஆத்மாவின் அந்தரங்க சுரூபம். உயிருள்ளதற்கும் உயிரற்றதற்குமான

வேறுபாடே இந்த மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சி இல்லாத ஊர் உயிரற்ற ஊராகும். வெறும் உணவு மட்டும் உயிருக்கு போதுமா? மகிழ்ச்சி என்ற உணர்வும் வேண்டும். உணவு உடலாகிறது, மகிழ்ச்சி மனமாகிறது. பரிசுத்தமான விளையாட்டுகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் மகிழ்ச்சி நிறைக்கும் இந்த வானொலி மட்டுமே அதற்கு தக்கதொரு சாதனம். ஆம்நேர்களே, இதனை சொன்னவர் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள். 1939 மே மாதம் 16 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தை தொடங்கி வைத்து பேசும்போது அவர் சொன்ன அந்த முத்திரை சொற்கள் இன்றளவும் மெய்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஒலி ஊடகம் என்ற வலிமையான ஊடகமான வானொலியின் மூலமாக அப்படிப்பட்ட இந்த வானொலியின் பயணம் தொடரும், தொடரும். அந்த இனிய தகவல்களை கேட்டு ரசித்தோம் இதுவரை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இந்த வானொலியின் பயணம் தொடங்கியது போலவே சுகமாக தொடரும் நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய ஒலிபரப்பு நாள் தொடர்பான தகவல்கள் கேட்டோம்.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இப்போ 101.6 கும்பகோணம் எஃப்எம், 104.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறேன்.

0: நேர்களை இப்ப நீங்க கேட்க போறீங்க ரெட்ரோ நேரம். உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்ல நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும், நிறைய பாதைகளில் வந்து போக முடியாத அளவுக்கு அப்படியே நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டு அந்த பிரச்சனையே ஒரு படிக்கல்லாக வச்சு நம்ம போனால் தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைப்பா, அந்த கல் வந்து எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி பார்த்துட்டு போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இல்லை அந்த கல்லே எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படியே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அதை படிக்கட்டாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக ஆனந்த ராகம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.
1: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

கீதாஞ்சலி படத்துக்காக இளையராஜா மற்றும் சித்ரா குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:12 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஆனந்த கும்மி படத்துலேருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி சைலஜா குரல் உங்களுக்காக பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

கோழி கூவுது படத்துக்காக பாடலை கேட்டிங்க. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா சந்திரன் ஜானகி குரலில் பாடலை கேட்டு முடிச்சிங்க. பன்னெண்டு 23 ஆகுது, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக மண்வாசனை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம் இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு.

ரெட்டைவால் குருவி படத்துக்காக கேஜேஎஸ் தஸ்குரல்ல பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:34 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டு இருக்கீங்க, 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா உங்களுக்காக இன்று நீ நாளை நான் படத்துக்காக எஸ் ஜானகி குரல்ல உங்களுக்காக பாடல்.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டு குருவி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார்.

0: கூறினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள்

0: மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்களுக்காக முதல் மரியாதை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை இளையராஜா மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க.

ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஷோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனல் சாங்காக உங்களுக்காக பாண்டி நாட்டு தங்கம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த சாங்கை மனு அண்ட் சித்ரா பாடியிருக்காங்க. இந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு இத்தோட ஷோ வைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க. அடுத்த ஷோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆகுங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ் நேர்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. அந்த சாங்கை ஈஸியாக உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ மக்களே, கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணிட்டா மட்டும் லைஃப்பில் சக்ஸஸ் வந்துடுமா? பல தடவை ட்ரை பண்ணாதாங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். அதுக்கப்புறம் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக வின்னிங்கை நோக்கி போயிடுவோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் பாடலா உங்களுக்காக ராஜகுமாரன் படத்துல அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க.
2: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு.

0: கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் ஜாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்து நான் உங்க மகி விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் நேயர் தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: சொல்லுங்க,
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
2: அயப்பாவும் அபாநகர்ல இருந்து கமலா பேசுறேன் மேடம். நல்லா இருக்குமா மேடம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: படம் வந்து உரிமை குரல் மேடம்.
1: ஓகே. கொஞ்சம் புது நேயர்களுக்கு வழி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் பிடிச்ச பாடலை கேட்கணும், அவங்க குரல் கேட்கணும், அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல.

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம், இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:21 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை சொல்றதுக்காக ஒரு நேயர் காத்துட்டே இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: திருநந்தியூர் கணபதிங்க.
1: கணபதி சொல்லுங்கள். கணபதி எப்படி இருக்கீங்க?
2: படத்திலிருந்து
1: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: பங்கஜத்தை பத்தி பாடுறவன்
1: நான் தானுங்க சாமி.
0: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
1: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
0: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
0: அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். மாமா
3: மாப்ள
0: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க. என் நறுவை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன, பஸ்கு என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்ள? இதுக்கு மேல நீ எப்ப?
0: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏன் சோக கதை?

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஸ்ரீநகர்ல இருந்து மணி பேசுறேம்மா.
1: மணி, எப்படி இருக்கீங்க?
2: சங்கே முழங்கு பாட்டு கலங்கர விளக்கம் படம்.
1: ஓகே, நீங்க ரேடியோ சவுண்ட் அதிகமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க? மணிக்கணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். டி நகர்ல இருந்து மணி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டல, ஹாப்பி?
2: ஹாப்பிங்க.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும்

நீங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சியில 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியை முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கேன் நான். சோ இனி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பிளே பண்ண அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிட்டு உங்ககிட்ட இந்த விடைபெறுறது நான் உங்க மகி விஜயகுமார். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்க

0: கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம் பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936ஆம் ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலியில அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் செய்யும்போது வானொலி பெட்டிதான் இருக்கும். காலைல 6 மணிலாம் எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்குங்க. அதுல மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை

0: கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 வரை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 முதல் ஆகஸ்ட் 6 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101 நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: 102.3 FM. என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
3: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
2: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
3: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
2: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
3: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
2: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
3: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
2: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை

0: 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: If you don't mind, நான் உங்களை ப்ரோன் கூப்பிடலாமா?
3: ப்ரோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: எஸ், ஹூ இஸ் இட்?
4: டான்.
5: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.
4: டான்.
6: வணக்கம் நேர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:01 ஆயிடுச்சு. நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி,
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக அணிவகுத்து காத்துட்டு இருக்குது. இதோ கேட்கலாம், ரசிக்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்கள் அரங்கேறும் நேரம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.

அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம் அந்த தேனான அந்த பாடலை. இணைந்திருக்கின்றோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தேனாக சிந்தும் பாடல்கள் தென்றலோடு தவழ்ந்து வர இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்களில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். கனவுகள் கற்பனைகள் அப்படிங்கிற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒழித்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்த இந்தியா

0: 47 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்

சுகமான ராகங்கள் சோகமாக இருந்தாலும் மென்மையான தாலாட்டுக்கள் கூட சுகமாகத்தானே தோன்றும். கோடை மழை அப்படிங்கிற படத்திற்காக ஜானகியின் குரலில் ஒழித்த பாடல் கேட்டும் புலமைப்பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: இணைந்திருக்கின்ற விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 2:21:35 நொடி ஆயிட்டு இருக்குது. பேஸ்புக் பேஜ்ல நேயர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நாமளும் படிச்சுட்டு வந்துடலாம்.

நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து மதிய வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்பு அயனாவரம்லேருந்து இதே போல் பாடல்கள் தொடரட்டும் மேடம் அப்படின்னு அயனாவரம்லேருந்து அப்பு அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. தேன் சுமக்கும் பூவை தேனில் ஊறிய சுவைப்பலா தேன்குரலில் ஜானகி அம்மா தேனமுது பாடலை ரசித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சி குறித்த பதாகையும் எங்கள் ஸ்டைல் பாடல்களும் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து பிற்பகல் வணக்கம் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முகமது மியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து

போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், பாடலி நிகழ்ச்சி என்றாலே நிச்சயம் சிறப்பு இருக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி, அருமையான பாடல், கனவுகள் கற்பனைகள் படத்தில் ஒழித்த பாடல், தென்றல் வந்து தாளம் சொன்னது பாடல், சூப்பர், தேன் தூங்கும் பூவே வாடாமல் வாழ்க, அந்த பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கே எம் கார்டன் எம் செல்வகுமார், தென்றல் ஒரு பாடம் சொன்னது, நீண்ட இடைவெளிக்கு பின்னி பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றேன், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏழைக்கிணறு தேவா, வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தென்றல் இதுவரை கேட்காத பாடல், இனிமை ஆர்ஜே, அவங்களே வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பண்ணைபுரம்லேருந்து மணிகண்டன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டு என்ன ஒரு மியூசிக் இந்த மாதிரி தொடர் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க கூட போட்டு சரவணன் ராமலிங்கம், அவங்க கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சரவணன் அமுதா, பர்வதவர்த்தினி இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல், அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒழித்த தேன்பூவை பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தரும் பாடல்கள்.

நாம கேட்டர் சித்தம் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. வெறுமத்தவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. ஆனந்தத்தின் சித்தும் பூஞ்சோலையாக பாடல்கள் மலர்ந்து வர அந்த வாசத்தில் நாம் திளைத்திருக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். குரல் மனோ,

நெஞ்சம் தேடும் அன்பும் அமுதும் தேனும் அவள்தானோ. மனோவின் குரலில் பாடல் கேட்டிருச்சும் இளையராஜாவின் இசையில் சொல்ல துடிக்கிது மனசு. அந்த படத்திற்காக அந்த இனிமையான பாடலை நாம கேட்டோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக இது விபூத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேரம் 2:35 ஆகப் போகுது. தேனமுதமான கானங்கள் கேட்டாலே நேரம் செல்வதே தெரியாது இல்லையா? அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: கவர்ந்த கல்வன், அந்த படத்திற்காக தான் இந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இளையராஜா உங்களோட இசையில் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல். விதவிதமான பாடல்கள் அரங்கேற நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினை.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
4: இங்க எல்லாமே செம சீனு.
5: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இசை என்றாலே தெவிட்டாதது. தேனிசை என்றால் கேட்க கேட்க இன்னும் வேண்டும் வேண்டும் என்று தெவிட்டாததும் திகட்டாததுமாகத்தான் பாடல்கள் அல்லவா. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தீனமுதமாக பாடல்கள் உலாவர எத்தனை கேட்டாலும் தெவிட்டாதது செவிக்கல்லவா பாடல்கள். கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 2:42. அடுத்ததாக நாம் கேட்கப் போகிற பாடல் பௌர்ணமி அலைகள் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. சங்கர் கணேஷ் இசையில் முத்துலிங்கம் எழுதிய பாடல்.

0: செவியில் தேன் பாயும் வேளையில் கால்கள் இரண்டும் பின்னினாலும் மனது மகிழ்ச்சியில் துள்ளும் அல்லவா? பௌர்ணமி அலைகள் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருந்தோம். பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. சங்கர் கணேஷ் இசையில் முத்துலிங்கம் எழுதிய பாடல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தரும் பாடல்களாக நாம் கேட்டிருக்கிறோம். நேரம் 2:47.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுமந்தன் பேசுகிறேன்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தரும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டிருந்தும் வாலியற்றிய பாடல் மனு எஸ் ஜானகி பாடியது. சின்ன கண்ணம்மா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களோட மெசேஜஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அனைத்து மரிதான பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழு கிணறுலேருந்து தேவா வனிதா அவங்க வந்து இனிய மதிய வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு டி நகர்லேருந்து வனிதா போட்டிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் அத்தனையும் அருமை. தேன் பாயும் வேலை அந்த பாடல் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களோட கற்பனையில் உதித்த பாடல் கேட்டு மகிழ்ந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. செந்தில் குமரன் அப்படிங்கிற நே சுண்ணாம்புக்குளம்லேருந்து எங்கள் ஸ்டைலில் பாடல்கள் தேன் போன்ற பாடல்கள் மதிய வேளையில் அழகாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அருமை சூப்பர் நிகழ்ச்சி தொகுப்பு அருமை அப்படி பாராட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா பாடல்கள் அனைத்தும் அருமை நிகழ்ச்சியில் அலங்கரிக்குவதற்கு மார்ஜேவுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நச்சுப்பிள்ளை என் எம்பி அப்படின்றவங்க காரைக்கால்லேருந்து நிகழ்ச்சிக்கு மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பு ஐனாவரும் இதே போல் பாடல்கள் தொடரட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேன் ஊரிய சுவை பலா தேன் குரலில் ஜானகியம்மா தேனமது பாடலை ரசித்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் இனிய மதிய வணக்கம் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை எங்கள் ஸ்டைல் பாடல்கள் விவித் பாரதியின் ஸ்டைல் நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தியாகராய நகர் ரங்கராஜன். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்க போகிற பாடல் தேன் என்றாலே சுவைதான் தேன் மொட்டு இவருக்கு சுவை போலும்

0: இனிமையான பாடல்கள் கேட்டாலே உருகும் மருகும் நம் இதயமும் தேன் சுவையாக மழையில் நனையும் அல்லவா? அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். இதயத்தை திருடாதே அப்படிங்கிற படத்திற்காக சித்ரா பாடியது வாளியேற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. இதுவரை இணைந்திருந்தோம் எங்கள் ஸ்டைல்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் 2:55, 20 நொடி ஆயிட்டு இருக்குது. நாம் இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது. முதல் முறை பணியில் சேர்பவர்கள், முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேச

தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது, அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாடல்கள் ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்கள் அரங்கேற கேட்கலாம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். உங்களுக்காக பாடல்களாம் ஒளிபரப்ப காத்துட்டு இருக்கோம். இது பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் வர்ணஜாலத்தில்.
0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

ஒவ்வொரு நாளும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் விதவிதமான பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். ஸ்பெஷலான சாங்ஸாகவும் ஒரு குரலில் எடுத்த பாடல்களும் நிறைய விதமான வெரைட்டிஸில் கேட்டு ரசிக்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்க போகிற பாடல் யாருடையது அப்படின்னு இந்த வாய்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நாம் நித்தம் நித்தம் கேட்டு கொண்டாடக்கூடிய பாடல்கள் குரல்கள் பல உள்ளது. இதோ அடுத்து நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல், இந்த பெக்யூலரான வாய்ஸ் நமக்கு கேட்கும்போதே நம்ம மனசும் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். அப்படி ஒரு வசீகரிக்கக்கூடிய குரல் அப்படின்னே சொல்லலாம். இதோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.

0: பாடல்கள் கூட உறவாகும் போல, அப்படி ஒரு வசீகரிக்கக்கூடிய குரல். ஸ்ரேய கோஷல் உடன் பாடியவர் கமல்ஹாசன். ஸ்ரேய கோஷல் அந்த குரல் நமக்கு அப்படியே கேட்கும்போது அந்த பாடலோடைய நாமும் சேர்ந்து பயணிப்பது போல ஒரு அருமையான வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவின் இசையில் நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். விருமாண்டி அப்படிங்கிற படத்திற்காக இன்றைய வர்ணஜாலத்தை அலங்கரிக்க ஸ்ரேய கோஷல் அவங்களோட வாய்ஸில் வரக்கூடிய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: தொடர்ந்து நாம கேட்க போற பாடல் தாஸ் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியது, பாவிஜய் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: சுப்ரலாந்து பாடல் நாம கேட்டோம். தாஸ் அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது. ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடிய இந்த பாடல், யுவன் சங்கர் ராஜாவோட இசையிலப்பா விஜய் எழுதிய பாடல். சூப்பரான அந்த மெலோடியஸ் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நம்ம மனசும் அப்படியே சாமிக்கிட்ட சொல்லி விட்டேன் அப்படின்னாலும் நம்ம மனதில் அப்படியே ஒரு மெல்லிய ஒரு இழை ஓடுது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரியான அற்புதமான வாய்ஸ் அவங்களுடையது. அது உடன் ஹரிஹரன் பாடியிருக்கும் போது இன்னமும் அந்த மெலோடி வந்து நம்ம மனசு மயக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நாம் கேட்டுட்ருக்கிற உத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாடல்களெலாம் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில்.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம். ஸ்ரேயா கோஷர், நரேஷே அவங்களோட வாய்ஸில் இடம்பெற்றது. வாலியற்றி பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நேரம் 3:23 ஆயிட்டிருக்கு. பாடல்கள் உங்களுக்காக அரங்கேற காத்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். இது வர்ணஜாலம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
2: 102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1. 102.3 FM.

0: குரு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்ட ரசிச்சோம். ஸ்ரேயா கோஷல், உதய் ஆகியோர் பாடியது வைரமுத்து எழுத்திய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட மியூசிக்கில் குரு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம்

நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வர்ணதாளம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் மேடம், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாத வர்ணதாளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் வடிவமைத்த வர்ணஜாலம் வசந்தகாலம் வண்ணக்கோளம் பாடிய பாடல்கள் தேன் சுவைநாதம் ஸ்ரேய கோஷல் குரலில் ஒழித்த பாடல்கள் அமுத கீதம் உன்னை விட பாடல் மனதில் தேங்கும் பண்பலையில் நினைவு சுகராகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் இது மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து உங்கள் ஸ்டைலில் இடம்பெற்ற பாடல்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அருமை நீண்ட நாட்களாக கேட்டிடாத பாடல்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாம் இப்போ வர்ணஜாலம் கேட்டுட்ருக்குறோம். அப்பு அப்படிங்கிறவங்க அயனாவரம்லேருந்து, மேடம் இதே மாதிரி இளையராஜா சார் பாடல்கள் போடுங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லாரோடைய குரல் இசையிலையும் அந்த பாடல் ஸ்ரேய கோஷல் அவங்களோட வாய்ஸில் இடம்பெற்ற பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நாம் கேட்டுச்சிட்ருக்குறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பர்வதவர்தினி இனிய மாலை வணக்கம், வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட உறவுன்னு சொல்ல யாருமில்லை அந்த பாடல் விருமாண்டி பட பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலே அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி அவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அமைச்சிருக்காங்க, காஃபி குடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. நாம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம், அதுவே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் இல்லையா. தீட்டாளம் டி சி ராஜேஷ் மகிழ்வான இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சோழ இரிஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சாமி கிட்ட சொல்லிப்பிட்ட அன்பேவா பாடல் இரு பாடலும் என் மேனியை வருடி சென்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வெண்மேகம் பாடல் அருமை இனிமை நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்ருக்கிறோம், உடன் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நீங்களும் ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸ் பண்ணணுமா இந்த புதிதாக கேட்கக்கூடிய நேயர்களாக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற பேஜில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் பசங்க அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: சூப்பரான அந்த பாடலில் நாம் கேட்ட ரசித்தோம் உருவெட்க மருதி அப்படின்னு வரக்கூடிய பாடல். பசங்க படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் பாடிய, தாமரை எழுதிய பாடல். ஜேம்ஸ் வசந்தனோட இசையில் நாம் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: வர்ணஜாலம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

வர்ணச்சாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்ரேயா கோஷல் அவங்களோட வாய்ஸில் விதவிதமான பாடல்கள் அத்தனையும் நமக்கு வந்து கேட்க கேட்க தெவிட்டாத பாடல்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வர்ணச்சாலத்தில். அடுத்ததாக என்ன பாடல் அவங்களோட வாய்ஸில் அப்படின்னு கேட்கலாம். இந்த பாடல் கேட்கும்போது கட்டாயம் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி என்ன பாடல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாடல் கேளுங்க, உங்களுக்கே நீங்களே சிந்திப்பீங்க, ஆமாம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு.

0: இந்த பாடல் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னோம் இல்லையா, கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஜூலி கணபதி அந்த படத்திற்காகத்தான் நாம் அந்த பாடலை கேட்டிருந்தோம். ஸ்ரேயா கோஷல் நாம் பாடியது, நாம் முத்துக்குமார் அவங்க எழுதிய பாடலுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டிருந்தோம். இணைந்திருக்கின்றோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடன் இணைந்திருக்கின்றோம் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வந்து நாம் நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்ருக்கோம். 3:47:40 வர்ணஜாலம் வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: நாளை இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம் இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

இல்லாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நோயாகவும் நோய்க்கு மருந்தாகவும் எதனால் மாற முடியும்? அன்பு ஒன்றினால் தானே.

சிம்பிளான சிங்கிள் குரலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு இணைந்து பாடும்போதும் சரி, அந்த பாடல் கேட்கும்பொழுதும் நமக்கு வந்து அந்த பெக்யூலராக அந்த வாய்ஸ் வந்து அதனுடைய தனித்துவம் ஆறாமல் நமக்கு தெரிவது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன், ஸ்ரேயா கோஷல் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடிய பாடல், ரொம்ப அருமையான பாடல். ஸ்னேகன் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பருத்தி வீரன் அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது நம்ம உள்ளமும் இப்படித்தானே சொல்லும்.

0: வெயில் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன் பாடியது, நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நாம் இன்று இணைகின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். இது உத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் வந்து பங்கேற்கணுமா, கால் பண்ணுங்கள். 2952-0853, 2838-7711 இந்த நம்பருக்கு வாங்க, எங்களோட கேள்விக்கு விடை சொல்லுங்கள். நிறைய புதுநேயர்கள்லாம் இணையலாம். அதனால் ரெகுலராக கால் பண்ணக்கூடிய நேயர்கள் வந்து புதுநேயர்களுக்கும் அன்போடு வழிவிடுமாறு கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்து விடை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு வந்து டக்குன்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லும் போது நிறைய நேயர்கள் நமக்கு இடைப்பில் வருவாங்க. நாம் அவங்க கூட பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக இணைகின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: Yes, who is it?
3: Don.
4: Don. 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
3: Don.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில்.
1: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
0: ஓகே, நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் கொட்டாட்டம் நிகழ்ச்சியில் கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் கால் பண்ணணுமா? 2952-0853-2838-3871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முன்னிணைப்பெண்ணாக 0444 இணைப்பெண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்த எஸ்டிடி கோடு ட்ரை பண்ணி பண்ணலாம். 0442-9520-853-2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட கேள்விக்கு விடை சொல்லுங்கள். நான் உங்களோடு இணைவது ஆர்ஜே செங்கமலம் ஷரத். சரி, ஓகே, கேள்வி என்ன அப்படின்னு சொல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஒரு சில சொற்கள் ஆங்கில சொற்கள் வந்து நாம் வந்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்கலாம். நேயர்கள்லாம் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கும்போது நமக்கும் நிறைய சொற்கள் தெரியும் இல்லையா?
2: 102.3 பாட்டுக்கு
0: இப்போ வந்து நான் ஒரு சொல் வந்து கேட்குறேன். அதற்கான பொருள் உங்களுக்கு தெரியுது, இல்லை அந்த சொல்லோட சரியான அர்த்தம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து சொல்லலாம். இந்த சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அதில் வச்சு சொல்கிறது உங்களால் அது என்ன அப்படின்றத சொல்ல முடியுதா அப்படின்றத பார்க்கலாம்.

0: இந்த சொல்லோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அப்படின்றத ஒரு அந்த சொல்லோட அந்த நிறைவு பகுதி வரும்போது காட்சி அப்படின்னு முடியும். இது வந்து ஒரு செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து குறிப்பிடக்கூடியதாக இதை வந்து உதாரணமாக சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலம்.
0: சொல்லுங்க.
1: சதுரங்க விளையாட்டு அது பேருமா?
0: சதுரங்க விளையாட்டு. இது வந்து காட்சி அப்படின்னு அந்த சொல் வந்து நிறைவடையும். காட்சி அப்படின்னு சொல் நிறைவடையும். இதை வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, நிறைய இல்யூஷன் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஹலோ ஹலோ, குறிப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
0: நல்லா இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: செந்தில் பேரளம். இது எந்த பகுதி சார்? இது
2: திருவாரூர் மாவட்டம் மேடம்.
0: திருவாரூர் மாவட்டம், சரி. அதாவது இந்த காட்சி அமைப்புகள்லாம் சொல்லுவாங்களே, இந்த 3D அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து குறிப்பிடுறது மாதிரியான சொல். இது செஸ் போர்டை வச்சு சொல்லக்கூடியது காட்சி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க.
2: தமிழ்ல
0: சொல்லலாம், இல்ல ஆங்கிலத்திலயும் சொல்லலாம். நம்ம புது சொற்கள் தெரிஞ்சுக்கணும். சதுரங்கத்தை குறிப்பிட்டு இந்த அமைப்பை வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விஷுவல்ஸ்க்காக சொல்லக்கூடிய ஒரு சொல். இது இது வந்து ஒரு காட்சி அமைப்பை வந்து சொல்லக்கூடியது. சதுரங்கம் அப்படின்னு இருக்குதுலையே, இதுக்கு வந்து அந்த நிறைய இல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு இல்யூஷன் இது காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு முழுமையான சொல் இருக்கு, அது யார் சொல்றாங்க? அவ்வளோதான். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: சொல்லுங்க மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி, ஜி ஆர் சரவணன்.
0: சரி, கேள்வி கேட்டிங்களா? அதாவது இந்த நிறைய இல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கள் சொல்றாங்க இல்லையா, செஸ் சார்ந்த விஷன் நிறைய.

0: டிசைன்ஸ் எல்லாம் குறிப்பிடக்கூடிய சொற்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, செஸ் போர்டை குறிப்பிட்டு காட்சி அப்படின்னு முடியக்கூடிய ஒரு சொல் வந்து இருக்குது. அந்த டிசைனிங்க்கு வந்து அந்த மாதிரி செஸ் போர்டை வச்சு சொல்லக்கூடிய சொல் ஒன்று இருக்குது. காட்சி அல்லது இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு சரியான சொல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: தமிழ்லையா?
0: ஆமாம், தமிழோ இல்லை ஆங்கிலம், உங்களுக்கு எதில் தெரியுதோ அது சொல்லுங்கள். தெரியுதா? குறிப்பிடக்கூடிய ஒரு காட்சி, காட்சி அமைப்பு நிறைய நம்ம வியூ பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி 360 டிகிரி அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சொல். சரி, நம்ம நிறைய நேரம் கொடுத்துட்டோம், அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாமா?
1: நன்றி, நன்றி மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய பொன்மாலை வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க.
2: கேரம் போர்டு மேடம்?
0: கேரம் போர்டு இல்லைங்க, சதுரங்கத்தை குறிப்பிடக்கூடிய
2: மேடம்,
0: சதுரங்கம் செஸ் போர்டு குறிப்பிடக்கூடிய சொல்லு.
2: சதுரங்கம் வேற ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க மேடம்.
0: கொடுக்கலாமா? சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: திருநெல்வேலி கணபதிங்க.
0: சரிங்க, சொல்லுங்க.
3: ஓவியம், காவியம் அந்த மாதிரி
0: இல்ல, இது வந்து பியூரா செஸ் அப்படிங்கிறது வரும், காட்சி அப்படின்னு முடியும், அதை சொல்லக்கூடிய சொல். அந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புக்கு சொல்லக்கூடிய சொல்லுது. சரியா? நன்றி. அந்த மாதிரி இது வந்து ஒரு வியூ, அவ்வளவுதான். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க.
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன், அது விடை கண்டுபிடிச்ச முடிஞ்சதா உங்களால?
4: சொல்லுங்க மேடம், நான் ஆன்லைன்ல கேட்டேன்.
0: ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? நிறைய க்ளூ கொடுத்துருக்குறோம். இந்த வியூ பண்றாங்க இல்லையா, காட்சிகள் வந்து அமைப்புலாம் இருக்கு இல்லையா, செஸ் போர்ட வச்சு ஒரு காட்சி வந்து சொல்லுவாங்க, அது என்ன சொல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
4: செஸ் போர்டா?
0: செஸ், சதுரங்க போர்டு.
4: ஹலோ.
0: ஹலோ, நன்றி. சரி, இது வந்து ஆங்கிலத்தில் செஸ் போர்டு இல்யூஷன் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. அந்த சொல் அட்லீஸ்ட் அதனால் உங்களுக்கு வந்து சரியான தமிழ் சொல் கண்டுபிடிக்க முடிகின்றதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். செஸ் போர்டு இல்யூஷன் அப்படின்வாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடி.
0: கேள்வி கேட்டீங்களா? சரியான சொல் மட்டும் நீங்க சொன்னா போறோம், அதோட பெயர் வந்து கரெக்டா தமிழ்ல சொன்னா போறோம். இல்ல இல்ல. நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம்.
6: வணக்கம், ஜெய்குமார் சோழிங்கல் இருந்து கால் பண்ணிருக்கேன்.
0: சொல்லுங்க.
6: இது முப்பரிமாண காட்சியா? 3D இல்யூஷன்.
0: 3D வராது, இது சதுரங்கம் அப்படிங்கறத குறிப்பிடக்கூடிய. சரி, நான் விடை நான் சொல்லிடுறேன், நீங்க மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். செஸ் போர்டு இல்யூஷன் அப்படிங்கறது தான் இது. சதுரங்க திரிபு காட்சி, ஓகேங்களா? சதுரங்க திரிபு காட்சி, அது வந்து அந்த ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கு இல்லையா, அதனால அது குறிப்பிடுவதற்காக சதுரங்க திரிபு காட்சி, செஸ் போர்டு இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு அந்த கட்டம் கட்டமாக தெரிகின்றது இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் கட்டமாக நிறைய கட்டங்கள் உள்ளது மாதிரி தெரியக்கூடிய காட்சியை வந்து செஸ் போர்டு

ஓட் இல்யூஷன், சதுரங்க திரிபு காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப அருமையாக ட்ரை பண்ணாங்க. சரி, எல்லாருக்குமே வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறது முன்னாடி இந்த பாடலை நாம் கேட்டுட்டு வந்தலாம்.

சூப்பரான அந்த சாங்கை நாம் கேட்டுருச்சோம். மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்திற்காக ரஞ்சித் சைந்தவி பாடியது, ஸ்னேகன் எழுதிய பாடல், இசை மணி சர்மா.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

இருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 4:27. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போ அடுத்து வந்து ஒரு சொல் வந்து நான் கேட்க போகிறேன். ஸ்பீட் கவர்னர் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நம்ம பொதுவாக நிறைய இடங்களில் வந்து பார்ப்போம். அது எந்த இடத்துல நம்ம வந்து அது அடிக்கடி பார்க்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் விடை சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள். 2952508532 2839898711. ஸ்பீட் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எதை குறிப்பிடக்கூடியது? இது வந்து ஒரு கருவி, அடிக்கடி நம்ம வந்து படிக்கக்கூடிய மாதிரி அந்த காட்சியாக வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நீங்க
0: ரேடியோ கம்மி பண்ணிடுங்க,
1: பேசுறேன்.
0: நீங்க ரேடியோ கம்மி பண்ணாதான் பேச முடியும்.
1: பண்ணிட்டேன்,
0: சொல்லுங்க.
1: வேக தடை, ஸ்பீட் பிரேக்கர்.
0: ஸ்பீட்

0: ஏக்கர். அதுக்கு வேகத்தடை அப்படின்னா நம்ம வந்து சாலையில பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுதானே வேகத்தடை?
1: ஆமா,
0: நான் கேட்டது
1: ஸ்பீட் கவர்னர் இந்த பஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க.
0: பஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்களா?
1: பஸ்ல அந்த லிமிட்ட தாண்ட கூடாது அப்படிங்கறத ஸ்பீட் கவர்னர்.
0: சரி, அதுக்கு சரியான தமிழ் சொல்?
1: தமிழ் சொல் மிதமான வேகம்.
0: இல்ல, அதுக்கு ஒரு சொல் இருக்குது. சரி, தெரிஞ்சுக்கலாமா அடுத்த நேரத்தை? அடுத்த நேரத்தை அதுக்கு சரியான தமிழ் சொல் தெரிஞ்சுக்கலாமா?
1: கேளுங்க.
0: கண்டிப்பா, நன்றி. வணக்கம்.
2: மாலை வணக்கம். செண்முகம் மேடம்.
0: செங்கமலம் சொல்லுங்க.
2: செங்கமலம்
0: சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட், சரி சொல்லுங்க
2: மேடம். இது வந்து இந்த கார்

0: ராயப்பேட்டை வெங்கட். சரி சொல்லுங்க.
1: மேடம், இது வந்து இந்த கார் பஸ் எல்லாம் வந்து 40 கிலோமீட்டருக்கு மேல போக கூடாது, வேக கட்டுப்பாட்டு கருவி.
0: இதுக்கு முன்னாடி வந்த நேயர் வந்து அது என்ன மிஷின் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. தமிழ் சொல் நம்ம கேட்டோம், வேக கட்டுப்பாட்டு கருவி இல்லையா?
1: கரெக்டுங்களா?
0: கரெக்ட். இது பொதுவா நம்ம எங்க பாப்போம், அடிக்கடி எங்க பாப்போம் இது?
1: மேடம், இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல வச்சிருந்தாங்க, ரொம்ப ஸ்பீடா ரேஷா ஓட்டுறாங்க. 60 கிலோமீட்டருக்கு மேல ஆம்னி பஸ்ல பஸ் வச்சிருந்தாங்க, நம்ம கவர்மெண்ட் பிடிசி பஸ்லயே வச்சிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜ் பஸ்லயே வச்சுட்டாங்க. வேக கட்டுப்பாடு பொருள்
0: மாணவர்கள் போகக்கூடிய பேருந்துகளுக்கு அதை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றதுக்காக
1: வார்த்தையும் போட்டிருக்க, வேக கட்டுப்பாடு பொருத்தப்பட்டுள்ளது, எனி கம்ப்ளைண்ட் கால் அப்படின்னு போட்டு நம்பரும் போட்டிருப்பாங்க.
0: சரி, சூப்பர். நிறைய கவனிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டோம். சொல்லியிருக்கீங்க, நன்றி.
1: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: வேக கட்டுப்பாட்டு கருவி ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்து இந்த மாணவர்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், அதிவேகமாக போகக்கூடிய வாகனங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோலுக்காகவும் அப்படி ஒன்று இருக்குன்றதை அடுத்தவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது ஒரு ரூலாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் ரொம்ப அதிவேகமாக போகிறாங்கன்னா அதற்கான நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்யூஷன்லாம் கூட அந்த வாகனங்களில் வந்து குறிப்பிட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம அடுத்த என்ன சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம்.

0: இப்போ அடுத்த சொல் வந்து நான் கேட்குறேன். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்குது. இந்த சொல் வந்து கொஞ்சம் பெருசு தான், வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இது. இதற்கு உங்களால் இது என்னத்தை குறிப்பிடுறது அப்படிங்கிறத சொன்னாலும் சரி, இதற்கான சரியான தமிழ் சொல் சொன்னாலும் சரி, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதான் சரியான சொல். இதனுடைய பொருள் நீங்கள் சொன்னால் போதும், அல்லது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், முயற்சி பண்ணலாம். 2952058532838 9871. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்தில்.
0: சரிங்க.
1: ஹலோ,
0: கேட்குது, சொல்லுங்க. கேள்வி கேட்டுட்டேன் நான். அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான தமிழ் சொல், இல்லைன்னா அதோட விளக்கம் சொன்னா போதும். ஆமா, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா
1: என்ன, தமிழ் சொல்லுங்களா?
0: தமிழ் சொல் இல்ல, அது எதை குறிப்பிடுறது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல.
1: ஆன்டி லாக் தானாக பூட்டப்படும் ஒரு மாதிரி.
0: அது வந்து ஆன்டி லாக் இல்லையா, இது வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
1: பிரேக்கிங்
0: சிஸ்டம்,
1: சிஸ்டம் ஆன்டி லாக் பிரேக்கிங். ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேர்டா இருக்கு.
0: அப்படியா, சரி, முயற்சி பண்ணலாமா, மத்த நேரத்தை கேட்கலாமா?
1: ஓகே மேடம்,
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: நூம்பல் ஹேமா, இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா?
2: இல்ல மேடம், இல்ல வரவே மேடம், ஒரு மாசம் ஆச்சு மேடம் லைன்ல வந்து.
0: சரி, ஓகே, நன்றி.
2: என்ன சொல்லுங்க மேடம்?
0: ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அதற்கான தமிழ் சொல் நீங்க சொல்லணும். இல்ல, அது என்ன,
2: திடீர்னு நம்ம பிரேக் அடிக்கும் போது சக்க நம்ம எல்லாம் பூட்டிக்காம இருக்கிறதுக்காக போடுற வர லாக் மேடம்.
0: அப்படிங்களா?
2: பாதுகாப்பு, பாதுகாப்புக்காக வைக்கிற அமைப்பாகும்.
0: அதற்கான சரியான தமிழ் சொல் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? சொல்லவே இல்லையே, முயற்சி பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சொல்றேன். நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்,
0: கேக்குது, சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலம்மா.
0: சரிங்க, சொல்லுங்க.
3: அதாவது ஹேண்ட் பிரேக்கிங் சொல்லுவாங்களா, அதானம்மா?
0: ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்.
3: அதான், அந்த லாக் வந்து டிரைவ் சைடுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும், அது இழுத்து லாக் பண்ணாங்களா வண்டி மூவ் ஆகாது.
0: ஓ,
3: கரெக்ட்டுங்களா?
0: அதை லாக் பண்ணிட்டா வண்டி மூவ் ஆகாதா?
3: ஆமா.
0: நீங்க என்ன வேலை செய்றீங்க ஐயா?
3: கடை வச்சிருக்கமா.
0: கடை வச்சிருக்கீங்க, சரி, தெரிஞ்சுக்கலாமா?

0: இன்னும் என்ன
1: அது அதான் அது
0: செயல்பாடுகள்
1: தமிழ்ல
0: இருக்கு?
1: சொல்றான். அது
0: ஆமா, நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம், மற்ற நேயர்கள் ட்ரை பண்றாங்களாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: அண்ணாநகர்ல இருந்து மாநிலம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: இது வந்து வாகனத்துல வந்து அவசரமா பிரேக் போடுவாங்க பாத்தீங்களா?
0: ஆமா.
2: அப்ப அது வந்து முழுமையா கூட்டாம தடுக்கும். அது வந்து ஏபிஎஸ் எழுதிருப்பாங்க.
0: பின்னாடி இருக்கு, அதனாலதான் கேக்குறோம். சரிங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வீரராகவன் மாதவ் செல்வி.
0: சொல்லுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
3: பண்ணிடுறேம்மா.
0: சொல்லுங்க.
3: இப்போ அந்த ஏபிசின்றது ஆன்டி, அதுதான் நம்ம, அதாவது பாதுகாப்பாக வண்டியை நிறுத்தக்கூடிய கருவி, இடதுபுறம் ஸ்டேரிங்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய.
0: சரி, ஓகே.
3: அதாவது வாகன பாதுகாப்பு சாதனம்
0: ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். சரிங்களா? அதுதான் ஏபிஎஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க.
3: ஆமாமா, அதாவது வாகனத்தை நிறுத்துவதற்கு பாதுகாப்பு சாதனம்.
0: வாகனத்தை வந்து பூட்டிய நிலையை வந்து நம்ம உணர்ந்து
3: நிலையில
0: பாதுகாப்பா நிறுத்தி இருக்கிறோமா அப்படின்னு, இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி.
3: போது வாப்லிங் ஆகும் வண்டி, அதுக்காக தடுக்கிறதுக்கு தான்.
0: ஓகே, சரி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி.
3: ஆமாம்மா, இதே தான். என்ன ஒன்று கொஞ்சம் விரிவாக்கம் சரியா தெரியல. அது
0: சரி, பரவாயில்ல. இது வந்து சுருக்கமான இதனுடைய சொல் வந்து வழுக்கா நிறுத்தி அல்லது நிறுத்தமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நிறைய நேயர்கள் வந்து இதற்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. இது பொதுவாக அந்த வாகனத்தில் வந்து நம்ம சரியாக பூட்டாமல் இருந்தாலும் சரி, நம்ம வந்து வேகமாக பயணிக்கும்போது கதவுகள் வந்து அது திறந்திருந்தாலும் திறக்காமல் இருந்தால் அதை வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த பயன்பாடு வந்து இருக்கிறது. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிறைய நேயர்கள் அதற்கான விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு சரியான விடை அப்படின்னே சரி சொல்லலாம். ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, விடைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வேகமாக படிச்சுட்டு வந்துடலாம்.

எடப்பாளையம் சவுகார்பேட்டை கந்தன்வள்ளி நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துமாரி அப்படிங்கிறவங்க குறுக்குப்பேட்டையிலேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன் இனிய மதிய வணக்கம் மாட்டம் பாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரேம்நாத் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ரீஜா மனோகரன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வைத்தியநாதன் அவங்க வந்து அருமையான பாடல்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோம் இல்லையா ஒரு கேள்வி, நிறைய நீங்கள் டைப் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நிறையா ஃபோனில் பேசணும், இவங்களோட விளக்கங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சதுரங்க பலகையில் ஒரு காட்சி அல்லது விளையாட்டு நிறைவடையும் நிலையை இறுதி ஆட்டம் எண்ட் கேம் அல்லது ஆட்டத்தின் முடிவு நிலை என்று கூறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. திருபு காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் மேலப்பேடு தயால நிகழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையாவும் திருபு காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா போர்க்காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம் வியூகக்கலம் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் தொலைநோக்கு காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோம்ல அந்த செஸ் போர்டு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி ஸ்பீட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா, அதற்கு வந்து நடராஜன் சுப்பையா வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் ஸ்பீட் கவர்னர் டிவைஸ் ரெஸ்ட்ரிக்டட் வெஹிக்கல் ஸ்பீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்யா ரவி பெரும்பாக்கம்லேருந்து வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் அவங்க வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து ஸ்பீட் கவர்னர் டிவைஸ் என்பது தமிழர்த்தம் வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அதை வந்து தமிழில் பூட்டுதலில்லா நிறுத்த அமைப்பு அல்லது எதிர்ப்பு பூட்டு பிரேக்கிங் சிஸ்டம் என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாலா ஜெயச்சந்தர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைதையிலேருந்து

இப்படி நிறைய நேர்கள் அதை நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத அழகாக பொறுமையாக டைப் பண்ணி இவ்வளோ பேரும் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு அருமையான விஷயம். நிறைய நேர்கள் இதில் பங்கெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம். சரி, நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியினை நாம் கேட்கலாம். 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: 22 புலி 3 பாத்துக்கு இதான் தானு 22 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம் இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: இப்போ அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். பொதுவான சொற்கள்லாம் தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கால் பண்ணுங்க. 2952025332838987 1. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணம் பேச. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன் மேம்.
0: நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியில?
1: இல்ல மேம், இல்ல மேம்.
0: ஓகே, இப்ப உங்களுக்கு இணைப்பு வந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்களா?
1: ஓகே.
0: இது எந்த பகுதியின் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
1: திருப்பத்தூர், வேலூர் பக்கத்துல திருப்பத்தூர் மேம்.
0: ஓகே, திருப்பத்தூர் பண்பலையில இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, சரி, உங்களுக்கான கேள்வி நான் கேட்கட்டுமா?
1: கேளுங்க மேம்.
0: ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கான தமிழ் சொல் நீங்க சொன்னா போதும். நீங்க ரேடியோ வந்து வால்யூம் கம்மி பண்ணிடணும், அப்பதான் உங்களுக்கு கேள்வி புரியும். நீங்க ரேடியோ குறைச்சிடுங்க, தொலைபேசி வழியா பேசுங்க. நேயர்கள் வந்து தொலைபேசி வழியா ட்ரை பண்ணும்போது தயவு செய்து உங்களோட வானொலி வால்யூம் வந்து குறைச்சிடுங்க. ரேடியோ வால்யூம் குறைச்சிங்கன்னா தான் நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கும், புரியும், மற்ற நேயர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும். வணக்கம். ஹலோ வணக்கம். இணைப்பில் வந்தால் தயவுசெய்து நேயர்கள் பேசவும், நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணுறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம், மாதவத்திலிருந்து நித்யா பேசுகிறேன்.
0: சரிங்க,
2: சொல்லுங்க.
0: அதாவது நம்ம கேள்வி ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. அதற்கான விளக்கம் தெரிந்தா நீங்க சொல்லலாம்.
2: சைபர் பாயிண்ட், சைபர் கிரைம்னு வருமா?
0: இல்ல இல்ல இல்ல, இது வந்து மண் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு சொல் இது. சரி, தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ரங்கராஜன், தியாகராய நகர்.
0: சொல்லுங்க.
3: சுழி ஓய்வு புள்ளி இருக்குமா?
0: சுழி ஓய்வு புள்ளி, இது எது சார்ந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா?
3: அதாவது வந்து எப்படின்னாக்கா, அந்த வண்டல் மண் அந்த மாதிரியா?
0: இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிந்த விட நீங்க சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சதா சொல்லுங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அதான் இருக்கும் நினைக்கிறேன்.

0: அதாவது காஞ்ச மண் அந்த மாதிரி இருக்கு நினைக்கிறேன்.
1: அப்படிங்களா, சரி நன்றி. விடை வந்து சரியானது, சுழி ஓய்வு.
0: ஓகே நன்றி மேடம், நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் கொடையூர்ல இருந்து தேவிகா பேசுறேன் மேடம்.
1: சரிங்க சொல்லுங்க.
2: சொல்லுங்க மேடம்.
1: நம்ம வந்து இப்ப கேட்டோம், உங்க விடை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஹலோ இணைப்பில் இருக்கீங்களா? நேயர்கள் இணைப்பில் வரும்போது தயவு செய்து பேசுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ரொம்ப லோவா கேக்குதுங்களே. வணக்கம்.
1: எனக்கு நல்லா கேக்குது, தெளிவாக இருக்கின்றது.
3: மேடம் 28, 38, 97, 71 அது ஒரு வருஷமா லாக்ல இருக்குதா மேடம்? ஏன் மேடம்
1: லாக்ல இருந்தா எப்படிங்க பேச முடியும்?
3: நன்றி.
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பிரமோத், நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
4: இந்த ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் கேட்டிருந்தீங்களா?
1: ஆமா ஆமா.
4: அது வந்து தராசு சமநிலையில நிக்கும் போது ரெண்டு பக்கமும் எதுவுமே வைக்காம ஒரே மாதிரி நேரம் இருக்குது.
1: சரி, மண் சார்ந்து சொல்லும் பொழுது அதை பத்தி தெரியுமா?
4: இல்ல.
1: சரி ஓகே நன்றி. ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது சுழி ஓய்வு புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இணைப்பு வந்ததற்கு நன்றி. நிறைய நேர்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து விளக்கம் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வணக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் வணக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. ஹரிஹரன் அவங்க வந்து ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு சுழி ஓய்வு புள்ளி அல்லது சுழி நிலை தானம் என்ற பொருள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் சுழி ஓய்வு புள்ளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து அந்த மண் அமைப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்தோடு இது நிறைவு பெறுகின்றது அல்லது ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து அந்த மண் சார்ந்து இயங்கும் பொழுது அந்த மண்ணோட அமைப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இந்த விளக்கம் வந்து அவங்களுக்கு உதவுகின்றது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சொல் தான் ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஜீரோ ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். அடுத்தது ஒரே ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைய செஞ்சுக்கலாம்.

சிறுத்தை அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ரஞ்சித், ரோஷன், சுசித்ரா பாடியது, இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் பா விஜய். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: சரி, ஒரு சிம்பிளான ஒரு சொல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து ஒரு பொதுவான சொல் வந்து சொல்லுவாங்க. அதற்கு என்ன விடை அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இணைப்பில் வந்து சொல்லுங்கள். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக குறிப்பிடக்கூடியதற்காக சொல்லக்கூடிய சொல் இது. இதற்கு பொருள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் வரும்போது நேயர்கள் தயவு செய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. உங்கள் நேரமும் விரயமாகின்றது, மற்றவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அசோக் நகர்லேருந்து கிறிஸ்டி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன்னா கொடுக்கறது எல்லாருக்கும்.
0: சரி,
1: யூனிஃபார்ம்ன்றது ஒரே சமமாக எல்லாருக்கும் ஒரே லெவல் ஒரே இது. யூனிஃபார்ம்ன்றது ஒரு சமம் தமிழில் வந்து.
0: தமிழில் தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து ஓகே, அதற்கு சரியான ஒரு தமிழ் சொல் இருக்குது, அதற்கு வந்து நீங்கள் சரியாக சொல்லணும். அதுதான்
1: சமம் யூனிஃபார்ம்.
0: நிறைய இடங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையா, அந்த விஷயம் வந்து நிறைய இடங்கள் அந்த விஷயம் வந்து தேவைப்படுகின்றது இல்லையா.
1: ஆமா ஆமா.
0: சரி,
1: யூனிஃபார்ம்னா சரிசமமான
0: அதுலயே நிக்கிறீங்களே
1: மேடம், கரெக்ட்டுங்களா?
0: அடுத்த வார்த்தை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், சீரான சமமான. சரி, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு
1: பகிர்வு.
0: பகிர்வு, சீரான பகிர்வு அப்படிங்கிறீங்களா?
1: சீரான பகிர்வு அது கூட சொல்லலாம். ஆமா,
0: நன்றி. நம்ம அடுத்த நேருக்கு ட்ரை பண்ணலாம், நேரம் குறைவாக இருக்கின்றது. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: சீரான பரவல் மேடம்.
0: சீரான பரவல், ஓகே, கரெக்ட், ஓகே, நன்றி. உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க.
2: ஆனந்த் மேடம், சைதாப்பேட்ல இருந்து.
0: சரி, ஓகே, நன்றி. சீரான பரவல் இதுதான் இதற்கான சரியான பொருள். இந்த சொல்லோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.

0: பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் ட்ரை பண்ணாங்க. அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நிறைவு பெறுகின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெல்லியான மாலை பொழுது, பொன் மாலை பொழுது, 5:01 ஆகிட்டுருக்க மாலை வேலையில் பூந்தண்டலில் வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இன்றைக்கி நம்ம பூந்தண்டலில் எதை பற்றி பேச போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா பேரை பற்றி தான் பேச போகிறோம். பேரை பற்றினா என் பேரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன பாருங்க அப்படின்னா, பேர் தான் அப்படியே வரலாறு, வரலாறு தான் பிராண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி பேர் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம முதல்ல டப்புன்னு கேட்குறது, குழந்தை நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டுட்டு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு பேர் தான் ஃபஸ்ட்டு கேட்போம் இல்லையா. அப்படி பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேரை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வித்தியாசமாக வேணும். இந்த பேர்லாம் இருக்குங்க, எங்கேயாச்சும் இந்த பேர் இருக்குங்க அப்படின்னும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வச்சிங்களேன், ஆனந்த்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெருவில் போயிட்டு இந்த தெருவில் ஆனந்த்னு யாரும் இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு 15 ஆனந்த் இருக்காங்கப்பா, நீ எந்த ஆனந்தை கேட்குறேன்னு வாங்க. சரி கொஞ்சம் கெத்தா மாசா இன்ஜினியர் ஆனந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 15 பேருமே இன்ஜினியர் தான்ப்பா அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொதுவாக நம்ம கேட்கக்கூடிய பேர். பேர் அப்படின்றது வந்து பொதுவாக வித்தியாசமாக அப்படின்றத தாண்டி அதை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் வித்தியாசமான பேர்கள்னு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சர்க்கிளில் வானொலி அப்படின்னு ஒருத்தவருக்கு ஒரு பேர் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குது. வானொலி பேரும் நல்லா இருக்குது, நம்ம வானொலி கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதுக்காக வித்தியாசமாக சொல்கிறேன்னே சக்கபாவா மிஸ்ரு பாணி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜிம்பாபே கிரிக்கெட் பிளேயர் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னொரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வீட்டில் 3 அக்கா தங்கச்சி, ஒருத்தவங்க பேர் தென்றல், இன்னொருத்தவங்க பேர் முகில். இது கொஞ்சம் காமனாக தான் பாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது ஒரு தங்கச்சிக்கு ஒரு பேர் இருக்குது, அவங்க பேர் மின்னல். ஆஹா, கேட்குறதே வித்தியாசமாக இருக்குல்ல, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்கள் உங்கள் சுற்றத்தில் உங்கள் சர்க்கிளில் பார்த்த பேசின பழகிய உங்கள் நட்பு வட்டத்தில் இந்த பேர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பேர்கள். வித்தியாசமாக உங்களுக்கு தோணும் அது போதும். எனக்கு இந்த பேரை முதல்ல கேட்டப்ப ஓ இட்ஸ் நைஸ், ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கக்கூடிய பேர்கள் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871-2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முன்னூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி டேட்டு 23 ஜூலை விபத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்தில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். மீண்டும் சொல்கிறேன், பேர் வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன பேர் பதிவு, ரொம்ப கேட்குறதையே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பேர்கள் என்ன அப்படின்றதும் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசணுன்ன உடனே நிறைய நேர்கள் வந்து வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம் யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், பெருமாள்பேட்டில் ஜெயலட்சுமி சார்.
0: சொல்லுங்கள் ஜெயலட்சுமி.
1: என் பேரனுக்கு

0: செய்யவும் தேர் வச்சிருக்கோம்.
1: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க கலா.
0: பேரே பப்ளி
1: தானா?
0: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க சொல்லுங்க நித்யா.
2: என் பேச்சி பேரு பெரியவா பேரு துவாரகா.
0: தென்றல். சோ தென்றல் தாரகாவா? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
3: மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார்.
3: அதாவது வந்து நான் ஒரு வீட்டுல வந்து குடியிருந்தேன். அந்த ஓனர் அம்மா பேர் வந்து இவங்க அவங்க டீச்சரா இருக்காங்க. அவரு வந்து கடை வச்சிருக்காரு. அவருக்கு நான் கேக்குறேன், அந்த அவர்கிட்ட கேக்குறேன், உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே பச்சை அம்மா.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க ஜோசப். ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னாதான் போரூர்ல இருந்து ஒரே தட்டி பேசலாம். ஒரு நிமிஷமா, எழுந்திரிச்சு போறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடும் இல்லையா?
4: நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மாவோட பேரு, அவங்க அம்மா பேரே வேண்டாம்னு வச்சிருக்காங்க.
0: வேண்டாம்னு வச்சிருக்காங்களா சார்?
4: ஆமா. அது என்ன காரணம்னு கேட்டதுக்கு, பொண்ணு அதிகமா பிறந்தா அவங்க ஊர் சைடு வந்து வேண்டாம்னு நேர்ந்துக்குவாங்களா சாமி கிட்ட?
0: ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. வேண்டாம் அப்படிங்கறது வந்து ஏன்னா எல்லா குழந்தைங்க ஒண்ணுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. எல்லா காலகட்டத்துல
4: அந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேண்டுவோம் நாங்க, பொண்ணு இனிமே வேண்டாங்கிறதுக்கா கடைசி பொண்ணுக்கு வேண்டாம்னு பேர் வைப்பாங்களா? எனக்கு இன்ன வரைக்கும் நம்பவே முடியல வேண்டாம்னு ஒரு பேரா இருந்தா.
0: பேரே வேண்டாமா? வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க, பேச வேண்டாமா? வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: வணக்கம். மாவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
5: உங்க கூட படிச்ச பொண்ணு பேர் வந்து எக்ஸ்பிலால் பிவிலால்.
0: என்ன சார்?
5: கொஞ்சம் எக்ஸ்பிலால் பிவிலால்.
0: எக்ஸ்பிலால் பிவிலாலா? பாட்டு வந்து அழகிய தமிழன் படத்துல இருந்து ஏற மனசுல நரேஷ் ஐயர், உஞ்சினி, மதுமிதா இவங்களோட குரல்ல அந்த பாட்டு வந்து கேட்கும்போது அந்த தவில் சத்தம் அவ்வளவு அழகா இருக்கும். பாட்டு கேட்டவங்க தொடர்ந்து பேசலாம். அந்த நேரத்துல வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்ல கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டு வந்துட்டு கேட்டவங்க தொடர்ந்து பேசலாம்.

0: என்ன பாட்டில் அப்படி கேட்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக எந்த அந்த மியூசிக்கை பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கேட்டுருக்கோம், பூந்தண்டரெலாம் பேசிகிட்ருக்கோம். உங்கள் சுற்றத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பார்த்த பழகின பேர்களே இந்த பேர் என்னப்பா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற பேர்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபுத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
1: பேசலாம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம் சார்.
0: வணக்கம்.

0: இருக்கேன்,
1: சொல்லுங்க பத்மாமா.
0: எனக்கு வந்து எங்க வீட்டு வேலைக்காரன் மாக்குறாங்க, அவங்க பொண்ணு வந்து 10th படிக்குது.
1: சரி,
0: அது பேர் வந்து மலர்.
1: மலர்,
0: மலர். நான் என்ன கூப்பிட்டு வந்துருமா,
1: வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. அனைவரும் அமருங்களா.
2: வட்டம் வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலம், சொல்லுங்க சிவகுமார் சார்.
2: அதாவது ஒரு வித்தியாசமான பேரை நான் வந்து கேள்விப்பட்டேன், ஒருத்தருக்கு வச்சிருந்தாங்க கன்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க.
1: எது கன்ஸா?
2: வணக்கம்
3: ஹலோ.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கு சார்?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆண்டனி சார்.
3: சார்
1: சொல்லுங்க.
3: ஒரு வித்தியாசமான பேரில் நெருங்கிய தோழன் பேரு, நண்பன் பேரு, அந்த காலத்திலேயே சார் கேக்குதுங்களா?
1: கேக்குது, நீங்க பேசுங்க.
3: அந்த என்ன செங்கோடன், அவள் செங்கோடன் வைப்பாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு
1: செங்கோடன்.
3: 1989 12th வகுப்பும்போது அவன் பேர் செங்கோடன்.
1: செங்கோடன்
3: சுத்த தமிழ் பேர். இன்னும் அந்த சுத்த தமிழ் பேர்கள் இன்னும் வைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெனரேஷனுக்கெல்லாம் சொல்லணும் சார். அப்புறம் இன்னொரு படம்னா, இப்ப நான் எனக்கு நெருங்கிய சின்னமா படம் இப்ப பேரு இந்திரோமா.
1: இந்திரோமா
3: மாத்தால் பசிதீவன் திரைப்படத்துல சாவித்திரியம்மா பேர் இந்திரோமா. அவங்களுக்கு பேர் இந்திரோமான்னு சொல்லி பேர் வச்சாங்க. சின்னமா பொண்ணு பேரு இந்திரோமா.
1: இந்திரோமா
3: ஒரு நல்ல டிஃப்ரெண்டான பேரு. தமிழ் பேர்களை சூடணும் சார். ஆண் பெண்ண பிள்ளையா சரி, பெண் பெயர்களும் சரி, தமிழ் பேர்களை சூடணும்.
1: நீங்க கேள்விப்பட்ட பேர்லயே இல்ல பார்த்த பேர்லயே பழகி இருப்பீங்களா? நிறைய பேர்ல வித்தியாசமான பேர் நீங்க நினைக்கக்கூடிய பேர்.
4: வித்தியாசமான பேருங்களா? எங்க ஊர்ல கிராமப்புறத்துல சலனியார், அவர் பள்ளிக்கூடத்தையே போயிருக்க மாட்டாரு. பள்ளிக்கூடத்தான் பேர் வைப்பாங்க.
1: பள்ளிக்கூடத்தானே பேர் வச்சிருக்காங்களா சார்?
4: ஆமா, பள்ளிக்கூடத்தான். கோடீஸ்வரன் கூட பேர் வச்சிருக்காங்க.
1: அது வச்சிருக்காங்க, நம்ம பாத்துருக்கோம். பள்ளிக்கூடத்தான் ஒரு பேர் இருக்கா?
4: கூப்பிடுறதே பள்ளிக்கூடத்தான் தான் கூப்பிடுவாங்க.
1: அது கூப்பிடுறது ஓகே, அவர் ஒரிஜினல் பேரே பள்ளிக்கூடத்தான் தான் சொல்லுவாங்களா? எனக்கு பிடிச்சது அப்படி கிடையாது. அவங்களுக்கு பேரே அதான். இப்போ ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, வேண்டாம். அப்புறம் செங்கோடா உள்ளேன் ஐயா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த பேர் இருக்கணும். அதான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித்பார் தமிழகம்.
5: வணக்கம் சென்னா சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரேஷ்.
5: பேசுறேன்,
1: சொல்லுங்க.
5: எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி குழந்தை இருக்கு சார், அதோட பேரு ஹாப்பி.
1: ஹாப்பி,
5: நம்ம எல்லாரும் சந்தோஷ்
1: வணக்கம் வித்பார் தமிழகம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருக்கு.
1: சொல்லுங்க சொல்லுங்க தேவராஜ்.
6: வெளியே இருந்து எங்கெல்லாம் போவான ஐயா, எங்க வீட்டு எங்க வைஃப் பேரே வந்து சிறிய புஷ்பம்.
1: சிறிய புஷ்பமா?
6: ஆமாயா, சிறிய புஷ்பம்.
1: முத முதல்ல இந்த பேரை நீங்க கல்யாணத்தப்ப பொண்ணு பார்க்க போயிருப்பீங்கல்ல?
6: ஆமா ஆமா.
1: கேட்டப்ப
6: இருந்துச்சு
1: பேட்டு, அந்த பேரை கேட்டப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
6: எனக்கு என்ன யார் இப்படி வச்சாங்க உங்களுக்குன்னு கேட்டேன் நானு. அது என்ன பண்றது, எங்க அப்பா என் முகம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, அதனால அந்த மாதிரி வச்சுட்டாங்களா?
1: கேட்டிருப்பாங்க உங்களுக்கு பொண்ணு வேணுமா பேர் வருமானு, பொண்ணுதான் வேணும்னு இருப்பீங்க.
6: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, சிறிய புஷ்பம். வணக்கம் வித்பார் தமிழகம். வணக்கம்.
7: ஹலோ.
1: வணக்கம் சார். சொல்லுங்க. ஆனந்த்ங்கிற பேர் தெருவுக்கு 15 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஆனந்த் சார், சொல்லுங்க. ஆனந்த் சார்,
7: கஜல முனி வேலு ஜலான ஒரு பேர் சார்.
1: என்ன சார்?
7: கஜலமுனி
1: வேலுதலாவா? எப்படி சார் கூப்பிடுவாங்க?
7: அப்படிதான் கூப்பிடுறாங்க சார்.

0: ஜலான்னு கூப்பிடுவாங்க.
1: ஜலா ஜலாவா? அடேங்கப்பா, நல்ல டங் ட்விஸ்டர் பேராக வச்சிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கீங்க. கோபால் சாம்பல்பட்டிலேருந்து ஒண்டமணி அப்படின்னு ஒரு பாப்பாவுக்கு எங்கள் வீட்டில் பேர் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காரு. நிலானின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம்னு அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காரு. நிலானி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஒண்டம்மாள் அப்படிங்கிற பேர் வந்து கேட்குறது, ஒண்டமணி கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முல்லைக்கொடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க சார், ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர், அதனால் தமிழ் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி முல்லைக்கொடின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாட்டை கிட்ட தொடர்ந்து பேசலாம். அடுத்த பாடலாக வந்துட்டுருக்கு விஜய் ஆண்டனி மற்றும் ஜெயராஜ் கோபாலன் அவங்களுடைய குரலில், விஜய் ஆண்டனி அவருடைய இசையில், பழனி பாரதி வரிகளில் பாடல் கேட்குறாங்க. தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரத் தமிழ் 102.3 மணங்கரன் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 26 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம் பூந்தண்டரில். நீங்கள் கேள்விப்பட்ட கேட்ட பேர்களே, ரொம்ப வித்தியாசமான பேராக எனக்கு இந்த பேர் தோணுச்சுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பேர்கள்லாம் என்ன அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேர லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பார்த்த மேடம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் முந்தகம்புரம். ஆ, கணேஷ்.
1: கணேஷ், சொல்லுங்கள். கணேஷ் சார்,
2: எங்கள் மாமா பேசுகிற.
1: ஆ,
2: நைனா நாயுடு.
1: நைனா,
2: நைனா நாயுடு பேர்.
1: ஓ, சூப்பர். வணக்கம், வித் பார்த்த மேடம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: நான் திருப்பாச்சிலேருந்து எட்டே பேர் சிவா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
3: எனக்கு என் பக்கத்தில் ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க. இப்போ வீட்டு அவங்க பேச்சுக்கு வந்து நான் தாரிக்கா அப்படின்னாங்க. நான் என்ன, எனக்கு நுழையவே இல்லை. நான் அப்புறம் ரொம்ப தாரிக்கா, எனக்கே நுழையாமல் பேசுகிறேன். தாரிக்கா, தாரிக்கா, அது என்னம்மா பேர் வச்சுருக்கீங்க? ஒன்றும் தாரிணிக்கா அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நீ தாரிக்கன்னா எங்கள் பொண்ணு அந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு வித்தியாசமாக தெரியுது.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: நான் பம்மல் காமராஜபுரம், புஷ்பா.
1: சொல்லுங்க புஷ்பா மேம்.
4: சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
4: எனக்கு எங்க அக்கா மக பேரு முதி.
1: முதியா?
4: ஆ, முதி.
1: முதி, அப்படியே முடிச்சிட்டாங்களா?
4: குழந்தை இல்லாம இருந்துச்சு. அது முஸ்லிம் கோயிலுக்கு போய் பிறந்தாலும் அதனால முதின்னு பேர் வச்சிருக்காங்க.
1: முஜி. ஓகே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வணக்கம்.
5: ஹலோ சார்.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: நலமா இருக்கீங்களா சார்?
1: நலம், நலம், சொல்லுங்க
5: சார். எம்டி ரவிசதேசி நகர், அம்பத்தூர் சார். எங்க பெரியமா பேர் இல்ல சார், பேண்டா பெரியமா சார். அது இஞ்சிமேடு கிராமம், திருவண்ணாமலை. இன்னொருத்தர் என் நண்பர் பேர் வந்து கெம்பு சார்.
1: வணக்கம், வித் பார்த்த மேடம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்
6: சார். எங்க தாத்தா பேரு கூட கெவுளி வலிய குச்சி சார்.
1: என்ன சார்?
6: கெவுளி வலிய குச்சி.
1: கெவுளி வலிய குச்சி.
6: ஆமா.
1: என் பேர் எழுதுறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு சார். வித்தியாசமான ஒரு பேர். கெவுளி வலிய குச்சியா?
6: ஆமா, பழைய இது இல்ல சார்.
1: ஓகே ஓகே, இல்லை கேட்கறது நமக்கு வித்தியாசமாக தான் இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து செந்தில்நாதன் கோவிந்தசாமி என்ன சொல்லியிருக்காருனா, வேண்டாம் அப்படின்ற சாயலில் தான் அவர் பேர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹெமலதா சொல்லியிருக்கிறாங்க, வேம்பாயி, குசலம்மா, தமயந்தி, மூக்காயின்னு அட்னஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் பட்ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர்கள் தான். கொஞ்சம் ஆனால் அவங்களுக்கு அது வித்தியாசமாக தோணியிருக்கு. கலீல் அமகத் பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காருனா,

ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அவருடைய பையனுக்கு பேர் வச்சாங்க. அந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. சரி நம்மளையும் கூப்பிட்ருக்காங்களே, ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மொல பேர் தானே கேட்போம், என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா கிஃப்ட்டு சன்னுன்னு பேர் வச்சுருக்காங்க. சன்னுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போனால் பேரே கிஃப்ட்டு சன்னுன்னு வச்சுருக்காங்க. சார் நான் என்ன சார் சொல்கிறது கேட்டுட்டு, இல்லைப்பா கிஃப்ட்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்குமே சன்னு கிஃப்ட்டு தான், பேர் என்னன்னு கேட்டிருக்கேன், மறுபடியும் கிஃப்ட்டு சன்னு தான்டா பேர் அப்படின்ற மாதிரி அவங்க

0: அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டோடைய பையனுக்கு பேர் வந்து கிஃப்ட் சன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், கேட்குறது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. கோபி நிறையா பேர் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் புனை பேர்களாக இருக்குது, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். முனிராஜ் சல்பராணி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க சார், ஊத்தங்கரை முனிராஜ் சல்பராணி. கேட்டிங்களா எப்படி இருக்கேன். ஹரிகரன் வித்தியாசமான பேர், பனையாண்டி ராஜபாளையம், ராஜபாளையத்தில் வந்து விருதுநகர்லேருந்து பனையாண்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். உரம்பு படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கேன். கைலாஷ் கேர் மற்றும் ஜெஸி கிஃப்ட், ஜி வி பிரகாஷ் மரசியில், நான் முத்துக்குமார் வரிகள். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற உண்மையான டம்டம் கொண்டாட்டம்.
1: உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பையனுடைய கிளாஸ்மேட்டு புழுதி பாண்டி. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தாத்தா பேர் வந்து காடான், அவ்வளோதான், பேரே காடு தான், காடு தாத்தா தான் நாங்கள் கூப்பிடுவோம், அவர் பேரே காடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நாங்கள் கும்பி பூண்டி பேரிடத்துலேருந்து அஸ்வினி பேசுகிறேன் சார்.
0: அஸ்வினி, சொல்லுங்கள் அஸ்வினி.
1: சார், வந்து தாரிகா இதெல்லாம் உண்மையா வித்தியாசமான பேரா இருக்கு சார்.
0: ம், ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
2: சார்? எல்லூர் வாசுகி.
0: வாசுகி, சொல்லுங்க வாசுகி மேம்.
2: சார், எங்க தாத்தா பேரு கண்ணுபுலி.
0: கண்ணுபுலியா?
2: கண்ணுபுலி.
0: கண்ணுபுலியா?
2: ஆமா சார்.
0: கண்ணுபுலி தாத்தான்னு கூப்பிடுவீங்களா நீங்க?
2: கண்ணுபுலி. அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் எங்க ஊர்ல வந்து கிராமம், அது வந்து கலிக்கரசுன்னு ஒரு தாத்தா இருக்காரு, அஞ்சு மூஞ்சின்னு ஒரு தாத்தா இருக்காரு, இவங்க பேரு அதுதான்.
0: கலிக்கரசு, அஞ்சு மூஞ்சி தாத்தாவா?
2: அஞ்சு மூஞ்சி தாத்தா, கலிக்கரசு தாத்தா. அங்கதான் தண்ணி வருது, காவேரி தண்ணி வருது, நாங்கெல்லாம் பிடிக்க போயிருவோம். அதான் கலிக்கரசு தாத்தா வீட்டுலதான் தண்ணி வரும்.
0: ஓ, சூப்பர் சூப்பர். ஒரு கலிக்கரசு, அஞ்சு மூஞ்சி தாத்தா.
2: ஆமா சார்.
0: அவன் தாத்தாங்களுக்கு தான் வித்தியாசமான பேர், அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பாலசுப்ரமணியன் அண்ணா, சென்னை அண்ணா நகர்.
0: சொல்லுங்க பாலசுப்ரமணியன் சார்.
3: பேர் வந்து வித்தியாசம் வேணா, என்னுடைய ஃப்ரெண்டோடு ஒண்ணு பேரு சிந்தனை,
0: சிந்தனை,
3: பையன் பேரு செயல்,
0: செயல். அடேங்கப்பா, சிந்தனையும் செயலும் எப்பயும் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி.
3: ஆமா, முதல்ல சிந்தனை, அதுக்கப்புறம் செயல் வரும்.
0: கரெக்ட் தான், சிந்திச்சு தானே செயல் பண்ணணும்.
3: ஆமா,
0: சூப்பர் சார். சிந்தனை செயல் பேர் கேக்குறதே நல்லா இருக்கு. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: சுகுமார் சார்.
0: சுகுமார், சொல்லுங்க சுகுமார் சார்.
4: எங்க வேலையில, வேலையில ஒர்க்கர் பேரு ஏக்கம்மாள் சார்.
0: ஏக்கம்மாளா?
4: ஏக்கம்மாள்.
0: ஏக்கம்மாள்.
4: ஆமா சார், கொல்லாப்புரி ஏக்கம்மாள் ரெண்டு பேரு எங்க வேலையில வேலை செஞ்சிருந்தாங்க. ஒருத்தர் பேர் ஏக்கம்மாள், ஒருத்தர் பேர் கொல்லாப்புரி.
0: கொல்லாப்புரி, ஏக்கம்மாள். ஏக்கம்மாள் கேக்குறது நல்லா இருக்கு சார்.
4: ஆமா சார்.
0: வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ராஜலட்சுமி மேம்.
5: எங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருந்தாங்க, அவங்க அவங்களுக்கு பேருக்கு சாட்டா இருப்பாங்கன்னு கட்டாரி என்ன பேரு அவங்களுக்கு, கிருஷ்ணம்மா அவங்களோட நேம். ஆனா அவங்கள கூப்பிடுறது கட்டாரி, இன்னமும் கட்டாரி.
0: இல்ல இல்ல, அதுதான், அதுவே நம்ம ஒரு
5: கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாப்பிள்ள பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு பேரு கல்யாண சுந்தரம் அவரு பேரு. ஆனா அவரை வந்து கருவண்டு, கருவண்டுன்னு கூப்பிடுவானா கண்ணங்கரே?
0: இல்ல இல்ல, அது வேணாம், இது நம்ம நிறம், இதுக்குள்ளான செல்ல பேரு, நமக்கு பிடிச்ச பேரு, அதுக்குள்ள வேணாம். உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த பேர் தான் இருக்கணும், அஞ்சு மூஞ்சி தாத்தான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
6: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர். எங்க ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட பொண்ணோட பேர் வந்து செவ்வழகி வணக்கம்.
0: செவ்வழகி வணக்கமா?
6: ஆமா, அது செவ்வழகி நேம் வைப்பாங்க. அது வணக்கம் வித்தியாசமா கேட்டா அது டிஃபரெண்டா இருக்கணும்னு சொன்னான். அப்புறம் எங்க வீட்டு பக்கத்து தெருவில் ஒருத்தர் இருக்காங்க, இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பேர் வந்து நயா பைசா.
0: நயா பைசா, அதான் பேரே, அதேதான்.
6: ஆமா, அந்த தெருவு போகும்போதே நயா பைசா வீட்டு தெருவுல போய் வாங்கிடுவாடா, அந்த தெருவுல ஒரு கடை இருக்கும், அது சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க.
0: ஓ, நயா பைசா, செவ்வழகி வணக்கம் அப்படின்னா அவங்க பேரே வணக்கம் தான்.
6: ஸ்கூல்ல கூட அப்படிதான், செவ்வழகி வணக்கம் தான்.
0: சூப்பர் சூப்பர் சிங்கச்சோன் சார். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
7: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ,
0: பேசலாம் சார், சத்தமா பேசுங்க. யாரங்கிருந்து பேசுறீங்க?
7: சஞ்சய் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரத்திலிருந்து முகமது இக்பால்.
0: முகமது இக்பால், சொல்லுங்க இக்பால் சார்.
7: வினோதமான பேர் கேட்டீங்க. என் ஃப்ரெண்டோட பையன் பேரு மினுமினு, தக்காளி, சிக்கடி, சூப்பர், அது மாதிரி பேர் இருக்காங்க.
0: இல்லை, இது வந்து பேர் வந்து நம்ம சும்மா செல்ல பேரை கூப்பிட்றது, நம்ம கேட்கறது வந்து ஒரிஜினலாகவே அவங்க பேர் இருக்கணும். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
8: குழப்பாங்க வெங்கடேஷ் சார்.
0: சொல்லுங்க வெங்கடேஷ் சார்.
8: சார், நான் படிக்கும்போது பையன் படிச்சு இருந்தா சார், பையன் புலிகேசி, பையன் பேரு
0: புலிகேசியா?
8: ஆமாம், பையன் பேர் புலிகேசி சார். புலிகேசி.
0: புலிகேசியா? வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அப்புறம் வாழ்த்துக்கள், வணக்கம் சொல்லிருக்கீங்களா. வாழ்த்துக்களோட கே பி கண்ணன், அஞ்சம்புலி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சார் சொல்லியிருக்காரு. அஞ்சம்புலி. ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேனியிலேருந்து அப்படியே போயிட்டு இருந்தேன் சார், ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டாங்க, காதில் விழுந்ததுதான், மேடையாண்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓ, மேடை ஏறணும்.

கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சி. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நம்ம ரசிச்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் பேசிகிட்ருக்கோம். வித்தியாசமான பெயர்கள் நீங்கள் பார்த்த கேட்ட பழகிய சுற்றத்தில் வித்தியாசமான பேராக தோணின பெயர்களை கால் பண்ணி சொல்லலாம், ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சொல்கிறாங்க மீரா வெங்கட்ராமன், பாண்டி, குமார், செல்வி, இந்த பேர்லாம் கொஞ்சம் காமனான பேர் தான் சார். இருந்தாலும் புழுதி பாண்டின்னு ஒரு பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புழுதி பாண்டி, ஆ புழுதி பாண்டின்னு ஒரு பேர் வந்து என்

அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கும் பேருக்கு பின்னாடி. பட் மேடையாண்டி அப்படின்ற பேர் எனக்கு கேட்குறதுக்கு திரும்பி பார்க்க வைக்கல. ஸோ மேடையாண்டின்ற பேர் வச்சுருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உவகை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க சார். நண்பனுடைய பேரனுக்கு வந்து உவகை, பேத்திக்கு பேர் நறுமுகை. நறுமுகை நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். உவகை கேட்குறதுக்கு வந்து ஒரு சிரிப்பு, இப்போ ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு உவகைன்னு சொல்லியிருக்காங்க. பி எம் பாலாஜி இந்திரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் பேரன் பேர் கேளுங்க கேளுங்க செங்கோல் தசகிரீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்குறது நல்லா இருக்குல்ல, செங்கோல். ஓகே, இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தசகிரீவன் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். பி எம் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு செங்கோல் தசகிரீவன். பாட்டு வந்துட்டு கேட்டுருவாங்க. சாய் அபயங்காரோட மியூசிக்கில், சாய் அபயங்கார் கானா முத்து அவருடைய குரலில் இந்த நேரத்தில் பாடல் வந்துட்டு இருக்கு. விஷ்ணு எடவன் வரிகளில்

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: துள்ளலாக ஒரு பாடு கேட்டு முடிச்சோம். 5:46 ஆகிட்டு இருக்கு. பூந்தண்டரில் நீங்கள் கேட்ட பேர்களில் வித்தியாசமான பேர் என்ன அப்படின்ட்டு தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் ஸ்டீசாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை சன் ஃப்ரெண்டு நேம் கேட்டிங்கன்னா வியன், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். வியன் பூந்தோட்டத்தில் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க சார். கேட்டவுடனே அதுனா வியனோட நித்திரிக்க வேண்டியதுனா பூந்தோட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பேர். அதனால் வியன் பூந்தோட்டத்தில் வந்து கேட்குறது வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆடுத நேயர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
2: வணக்கம்
1: சொல்லுங்க. பாத்திபன் சார்,
2: நலம் இருக்கீங்களா
1: சார்? நலம் நலம்.
2: அட, மூணு ஃப்ரெண்ட் சார்.
1: மூணு ஃப்ரெண்டா?
2: ஆமா. ஒன்னு தயிரோட தேசிய.
1: இல்ல அது வேணாம். இல்ல நீங்க செல்ல பேர் சொல்றீங்க, ஒரிஜினல் பேர். அவங்களுக்கு பேரு அப்படிதான் இருக்கணும். வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம் லைனில் வந்து கட்டாயிட்டிங்க. கொஞ்சம் ரேடியோ வால்யூமை தயவுசெய்து மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க. நம்ம கேட்குறது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களை வந்து செல்லமாக கூப்பிட்றது, ஒரு ஜாலியாக கூப்பிட்றது அப்படின்றது வந்து இப்போ மச்சி மச்சான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அந்த அப்படியே பேர் ஆகிட முடியாதுல, உண்மையிலே அவங்களுக்கு அந்த பேர் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். வணக்கம் வித்பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: கும்பகோணம் கார்த்தி சார்.
1: கும்பகோணம் கார்த்தி, சொல்லுங்கள் கார்த்திக் சார்.
2: திரவியம்.
1: திரவியம்,
2: ஆமாம்.
1: ஓகே, சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
3: என் காலேஜ் படிச்சப்ப பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் படிக்க போனப்ப 1989 அந்த பையன் பேரு அர்பணான்னு பேரு.
1: அர்பணா,
3: முஸ்லீம் பையன். அர்பணா, அதாவது நான் இப்ப கேள்விப்படாத பேரு, எனக்கு புதுசா தெரிஞ்சது. அதே மாதிரி எங்க பசங்கள வந்து மித்ரா,
1: மித்ரா,
3: மித்ரன்,
1: இதெல்லாம் இப்போ நம்ம கேள்விப்படுற பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க.
3: இப்போதான் கேள்விப்படுறோம்.
1: ஓகே, சூப்பர். வணக்கம் வித்பாய் தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் ரெட்டியூஸ்லேருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனிஷா.
1: ஆ, ஹயாத் பாஷா ஜெய்புனிஷா, சொல்லுங்கள் சார்.
4: ஆமாம், என் மனைவி பேர் ஜெய்புனிஷா, என் பேர் ஹயாத் பாஷா. அதனால தான் ரெண்டே சேனிக்கு
1: சொல்லுவேன்.
4: நம்ம பக்கத்துல நண்பர் ஒருத்தர் இருக்கிற, அவர் பேர் காட்டா. அது வந்து கூப்பிடுறதா திட்டுறதான்னு தெரியல. காட்டான் காட்டான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அது மாதிரி கூப்பிடவும் மனசு வர மாட்டேங்குது. ஆனா அவர் வந்து உண்மையான பேரே காட்டான் தானே. அவருக்கு 52 வயசு ஆகுது.
1: உண்மையான பேரே அப்படி வச்சிருக்காங்களா?
4: ஆமா, காட்டான் அவர் பேரு.
1: ஓ சூப்பர், அப்படின்னா ஓகே. உண்மையான பேரே தானே, நம்ம ஒண்ணும் அதுக்கு என்ன பண்ண முடியும். வணக்கம்.
5: மாலை வணக்கம.
1: மாலை வணக்கம்
5: ஐயா. நான் ஒரு ஐடி பண்ணி கொடுத்தேன். அவர் பேர் வந்து குறும்பு தேவரான், கரும்பு தேவர் கொடுத்தேன். மறுபடியும் என் பேர் குறும்பு தேவர்.
1: வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க ராஜசேகர் சார்.
6: இசைக்கு வான்மதி.
1: வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
7: ஹலோ. வணக்கம.
1: வணக்கம்.
7: கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்துல இருந்து.
1: சொல்லுங்க பெரியசாமி.
7: எங்க பக்கத்து ஊர்ல வந்து கள்ளக்காரி சார் பேரு. ஊர் பேரே கள்ளக்காரி. அங்க வந்து சின்ன பொண்ணுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார். ஆனா அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. அது சின்ன வயசுல பாத்துக்க இருந்தது சார். இப்ப இல்ல, இப்ப நிறைய பேர் புது பேர்லாம் வந்துச்சு.
1: பேர் வித்தியாசமா இருந்திருக்கு. கேபி கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பேர் இப்பெல்லாம் ஒரு பேர் வைக்க முடியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயற்கை அது பேர் வைக்கலாம் சார். கேபி கண்ணன் பந்தநன்னூர்லேருந்து செயற்கைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க சார். இருக்குது சார், உண்மையிலேயே நீங்கள் நம்புங்க சார். அப்படின்ற மாதிரி செயற்கைன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாட்டு கேட்டு தொடர்ந்து

0: அஞ்சு மணி 53 நிமிஷம் ஆகிட்டு இருக்குது. பூந்தண்டல் அப்படியே நிகழ்ச்சி நேரம் ஓடுறதே தெரிலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர்கள் கேட்குற ஒவ்வொன்று பேரும் அந்த பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாக்களுக்கு வச்சுக்க பேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் அது ட்ரெண்ட் ஆகிடுவேன். அப்படி வந்து எல்லாமே அந்த பழசை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா அது ரொம்ப சூப்பரான ட்ரெண்ட் ஆகிடும் பார்த்திங்களா. அப்படி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேர்களாக சூஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ரொஃபஸர்ஸ்ட்ட வந்து தமிழ் பேராக சொல்லுங்கள், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை ஒரு நல்ல தமிழ் பேராக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கு தமிழில் பேர் வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அழகான பேர்களாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் நேர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: முகப்பேர்லேருந்து பிரமிளா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் பிரமிளா.
1: என் ஃப்ரெண்டு நேம், அவங்க அவங்க அப்பா வந்து குஜராத்ல வேலை பார்த்தாங்க. அங்க வந்து அப்பதான் என் ஃப்ரெண்டு பிறந்தா, அதனால அவளுக்கு பேரு சூரத் வச்சுட்டாங்க.
0: பேரே சூரத்தா?
1: க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல படிப்பா. ஆனா இந்த பேர் மட்டும் எனக்கு கேட்டுட்டே இருப்பேன், எதனால அடி வச்சாங்கன்னு. இந்த ரீசன் சொல்லுவா, ஆனா அது அவளுக்கு ஒரு காரணம் சொல்லுனா பாருங்களேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஆன்சர் ஷீட் எங்கேயாவது போகும்போது ஒரு கிளாஸ்ல ஒரு சூரத் தான் இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து பிரைமிலான்னு இருக்கும்போது கே பிரைமிலான்னு இருப்பாங்க. இந்த மார்க் ஷீட் கொடுக்கும் போது அதெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பேரா இருக்கும், அது யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் நல்லதுதான். எனக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு வாங்குறதுக்கெல்லாம் நான் வாங்கிடுவேன்.
0: ஓ அப்படி வருது.
1: நல்லா

0: நன்றி. வணக்கம் வித்யா தமிழ்ஃபம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் சின்னமலையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
0: வெண்ணிலா முருகபாண்டியனா?
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. வெண்ணிலா முருகபாண்டியன்.
1: அவங்க எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அவங்க வெறும் பொண்ணா பிறந்துட்டு இருந்தாங்களா, அதனால போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சார்.
0: அது வேணும் பொண்ணுன்னு தான் வைக்கணும், இருந்தாலும் அவங்க வச்சிருக்காங்க
1: போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி
0: பேர் ஆனா வச்சிருக்காங்க.
1: இருக்கு சார், உண்மையிலேயே போதும் பொண்ணு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வேணும் பொண்ணுன்னு நம்ம மாத்திக்கலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சாமிநாதன் சார்.
2: காட்டேரியான்ற பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா?
0: என்ன பேருங்க?
2: பேர் காட்டேரியான்.
0: காட்டேரியான்
2: அப்படின்னு அவங்க தலைமுறையில வணங்கினாங்களாம். அவங்க பரம்பரை,
0: அவங்க பேரே காட்டேரியான் தான்.
2: காட்டேரியான். அப்புறம் எத்தியான்.
0: எத்தியான்.
2: படிக்கிற காலத்துக்கு நம்ம வந்து என் கூட படிச்சாப்ல தொழில்நுட்பம் அப்படின்னு நான் கேக்குறப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட் வேணும்
0: இல்லையா
2: வேண்டுதுக்காக.
0: ஓகே. வணக்கம் வித்யா தமிழ்ஃபம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: சூர்யா சங்கர் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: மூணு பேர. மைக்ரேன் சூர்யாத்தியம்.
0: சூர்யாத்தியமா?
3: சூர்யாத்தியம் அவர் பேரு. சூர்யான்னு ஸ்டார்ட் அப் கொடுத்துடலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித்யா தமிழ்ஃபம். ரேடியோ வாலிமை கம்மி பண்ணீங்கன்னா தான் பேசுறது கேட்கும். எல்லா ஷோலையும் சொல்லிட்டு இருக்கோம், ஆனாலும் உங்க குரலை கேட்கணுன்றது உங்களுக்கு ஒரு ஆர்வம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம் வித்யா தமிழ்ஃபம். வணக்கம்.
4: வணக்கம் ஆனந்த் சார்.
0: வணக்கம்.
4: நான் ரதி பாலாஜி.
0: சொல்லுங்க ரதி பாலாஜி.
4: எங்க சித்தப்பா பேர் ஒருத்தர் பேர் சின்னாம்புள்ள.
0: சின்னாம்புள்ளையா? ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் இந்த தமிழ்ஃபம்.
5: மாலை
0: வணக்கம். சொல்லுங்க.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: சொல்லுங்க கோபால் சார்.
5: சார், எங்க பக்கத்து வீட்டுல வேண்டாமணி.
0: வேண்டாமணியா? ஓகே, வேண்டாமணின்னு ஒரு பேர். வணக்கம் இத் பாரத் தமிழ்ஃபம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ரா சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன் சார்.
6: எனக்கு என் பொண்ணு பிறந்துச்சு, ரெண்டாவது பொண்ணு. அதுக்கு எங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பா பே போ அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வந்து பேனா பெண்ணரசி இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க அப்பாவுடைய நண்பர். சரி, நான் கூட தமிழ் பற்றுதல் பேர்ல வச்சிருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அது ஏபி இயக்குனர் ஏபி நாகராஜன் பெண்ணரசி படத்துல நடிச்சிருக்காராம் அவரு. அந்த சினிமா தாக்கத்துல வச்சிருக்காங்க. நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பாட்டு. என் தலைவர் பாட்டுல பேசுவதுக்கு இல்லையா பெண்ணரசி மொழியான்னு வரும். இருக்கட்டும், நானும் சந்தோஷமா அதை வச்சுட்டேங்க.
0: ஓகே, பெண்ணரசி.
6: ஆமா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. முரளி அயப்பாக்கத்துலேருந்து என்ன சொல்லி, மாடம்பாக்கம் அயன் முரளி காட்டையா அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு பேர். கேபி கண்ணன் சபாநாயகர்னு ஒரு பேர் இருக்குது சார், கேட்டிங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூந்தண்டல் நிகழ்ச்சி. எங்கள் பாட்டி பேர் வந்து பூமாதேவி, எங்கள் அக்கா பேர் வந்து குளோரி. இப்படி கேட்குறதே நல்லா இருக்குல்ல, குளோரி. இது வந்து நிறைய வித்தியாசமான பேர் சொன்னாங்க. கேட்குறதுக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஓ இப்படிலாம் பேர் இருக்கா அப்படின்னு தோணிருக்கோம்ல. பேசிகிட்டு இருந்தோம் பூந்தண்டரில், தொடர்ந்து பேசலாம். 8 மணிக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீ ஒரு நாளில் அவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கேன். வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கரடு முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு நான் அஜய் ஆனந்த்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இனிமையான மாலை நேரத்தில் திரைசியில் இடம்பெற்ற பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பரவசம் தரும் பாடல்கள் இனிமையான மாலை நேரத்தில் உலாவர கேட்போம் பாடல்கள்.

தசாவதாரம் அந்த படத்திற்காக முதல் பாடலாக நாம் கேட்டோம். சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் பாடியது. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் மேல்பருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: ஒலித்த குரல் வாணி ஜெயராம், இசை கேவி மகாதேவன், பாடலாசிரியர் வாலி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படிங்கிற படத்திற்காக அந்த அருமையான பக்திமயமான பாடலை நாம கேட்டு ரசிச்சோம் இந்த இனிமையான மாலை வேளையில்.
1: பக்தி மாலை. திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவங்க குரலில் ஒலித்த பாடலை நாம் கேட்டோம். அகத்தியர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இசை குன்னக்குடி வைத்தியநாதன், பாடல் ஆசிரியர் கே டி சந்தானம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நேரம் 6:17:30 ஆயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல்

0: நாம கேட்ட அந்த பாடல் திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது. டி எம் சௌந்தரராஜன், மாஸ்டர் மகராஜன் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: இறையருள் வேண்டி வரும் பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:22 ஆகப்போகுது. மணாளனே மங்கையின் பாக்கியம் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் கேட்கலாம். பாடியவர் பி. சுசீலா, இசை ஆதி நாராயண ராவ்.

0: நாம் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மணாளனே மங்கையின் பாக்கியம். பாடியவர் பி. சுசீலா.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

திருவிளையாடல் படத்திற்காக பாடல் கேட்டோம். டாக்டர் சிறுகாழிஸ் கோவிந்தராஜன் பாடியது கேட்டது பக்தி மாலை. நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில்

0: பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த அலைவரிசைகளில் நாம் நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கோம். நேரம் 6:41:35 ஆயிட்டிருக்குது. இணையவிருக்கின்றோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில்.
2: என் விருப்பம்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நாம கேட்க போற முதல் பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.
3: லவ் ஆல்,
4: லவ் ஒன்.

கேஜே சுதாஸ் வாணிஜெயரம் அவங்க பாடிய பாடல் கேட்டோம். புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், இதயமலர் அப்படிங்கிற படத்திற்காக இந்த அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல், அழகை எத்தனை விதமாகவும் ரசிக்கலாம், ஆனால் அழகை இப்படியும் ரசிக்க மனசு எத்தனை பெரிதாக வேண்டும்.

இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. புலமை பித்தன் எழுதிய பாடல், இசை சங்கர் கணேஷ். எண்ணத்தில் பதிந்த பாடல்கள் மீண்டும் கேட்கும்பொழுது நம் எண்ணத்தை சற்றே திரும்பி பார்க்க வைக்கும் அல்லவா? என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் 6:50. தொடர்ந்து நாம கேட்க போற பாடல் குமார விஜயம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

கே சுதாஸ் பி சுசிலா அவங்களோட வாய்ஸில் கேட்டு ரசித்தும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இசை ஜி தேவராஜன். குமார விஜயம் அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை கேட்டு ரசித்தும் அப்படியே மனசு வந்து சிலிர்க்க வைக்கக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அவ்வளோ அருமையான பாடலை நாம் கேட்டோம். என் விருப்பத்தில் அடுத்து வரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். தென்றலில் ஆடுவது எதுவென்று தெரியாது, ஆனால் பாடல்கள் கேட்கும்பொழுது நம்ம மனசும் அந்த பாடலோடு சேர்ந்து ஆடும் என்பதே உண்மை.

0: கேஜி யேசுதாஸ் வாணிஜ்யராம் பாடிய பாடல் கேட்டும், இசை எம் எஸ் விஸ்வநாதன், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எத்தனை அருமையான ஆழமான பாடல் இல்லையா? அன்பு கரைந்தோடும் அளவுக்கு இதயத்தில் உள்ளே புகுந்து நம்மையும் அந்த தென்றலில் ஆடும் சோலை போல பரவசமாக செய்தது அந்த பாடல். ஃபேஸ்புக் பேஜில் நேயர்கள் நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்களோட 102.3 தமிழ் எஃப்எம்.
0: அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து, ரொம்ப நாள் ஆச்சு மறந்து போச்சு இந்த பாடலை கேட்டோம் என்று அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர், அந்தி மாலை பொழுதில் இனிய பாடல்கள் ரசித்து மகிழ என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். செண்டுமல்லி அப்படிங்கிற அந்த பாடல், பூ போல் அழகிய பந்து போடல்கள் முதன் முதலாக கேட்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் அப்படிங்கிற நேயர், ஆரம்பம் அசத்தல் இன்ப மனதில் இருத்தல் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி மினிய நிகழ்ச்சிக்கு வணக்கம், மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், என் விருப்பம் அரிதான பாடல்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என் விருப்பம்

நேரம் 7 மணி. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர்

பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம இப்ப கேட்கலாம் திரைகானம்.

திரிகணத்தில் நாம் கேட்ட அந்த பாடல் மேயர் மீனாட்சி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நீங்கள் உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஃபேஸ்புக் பேஜில் நேயர்களும் அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தேனி ஹரிராம், தங்களின் விருப்பமாக பாடல்கள் இருந்தாலும் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ், நிகழ்ச்சிகள் யாவும் அருமை, வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்வதவர்தினி, திரைகாணம் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை அருமை, கண்டேன் கல்யாண பெண் போன்ற பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அரக்கோணம்லேருந்து தனுஷ் ஸ்ரீ, மூணு ஸ்ரீ, திரைகாணம் பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அமராவதி புதூர்லேருந்து பிரேம்நாத், அவங்க வந்து அருமையான பாடல்கள், பேருந்தில் பயணம் செய்து கொண்டு பாடல்களை ரசித்து மகிழ்கின்றேன். விவத் பாரதி 102.3 பண்பலைக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. லண்டனில் இருந்து அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்கிறாங்க. கமலாவர்தன் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அவங்க வந்து திரைகாணத்தில் கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம், மேயர் மீனாட்சி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அருமை, மேலதாளங்கள் திரைப்படம் ஆனந்த வீணை பாடல் அருமை, எஸ்பிபி ஜானகியம்மை பாடிய பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.

0: கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணிய நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையை சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளவு சுலபமா நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: நேரம் 7:15, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ரொமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும், மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும், உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும், விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்த

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டிகள் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் ப்ரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:26 ஆகப்போகுது. நாம் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம்.

நாம கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது வாலி இயற்றிய பாடல். வி குமாரோட இசையில கேட்டும் நவகிரகம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள மூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் மக்கள் தொகை வேகமா உயர்ந்து வருது.
4: ஒரு சதுர கிலோமீட்டர்ல 497 பேர் வசிக்கிறாங்க. உலகத்துல அதிகமான

0: மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடா இருக்குது. சீனாவையும் முந்திட்டோம். சுமாரா 147 கோடி ஜனத்தொகை உள்ள நாடா இருக்குது.
1: இந்த முதலிடம் நமக்கு தேவையான குறுகிய இடத்துல நிறைய பேர் இருக்க இருக்க சிரமம் தானே. இப்ப நெல் சாகுபடியிலேயே கலக்க நட சொல்றாங்க. முக்கால் அடிக்கு முக்கால் அடி இடைவெளி கொடுத்து ஒரு நாத்து நட்டா போதும், அல்லது ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி கொடுத்தா போதுங்கிறாங்க.
0: வேலூர் மூர்த்தி ஐயாவுக்கு தெரியும்.
1: அதுபோல நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். 150 கோடி 160 கோடிலாம் மக்கள் தொகை வந்துட்டா நாடு தாங்காது. இப்பவே எல்லாத்துக்கும் போட்டி, போட்டியினால வெற்றி பெற அல்லது நினைத்ததை அடைய குறுக்கு நெடுக்கு வழிகள்ல போறாங்க. அதனாலதான் கொலை, கொள்ளை, லஞ்ச லாவண்யம் எல்லாம் அதிகமாகுது. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான தவறுகளுக்கு, பாவங்களுக்கு.

0: பெரும்பாலான தவறுகளுக்கு பாவங்களுக்கு அடிப்படையாக இருக்கு. பாவம்னு கடுதாசியில் எழுதும்போது வள்ளலார் கூறும் பாவங்களும் நினைவுக்கு வருது. நல்லோர் மனதை நடுங்க வைப்பது, ஏழைகள் வயிறை எரிய செய்வது, வலிய தலையிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுப்போரை தடுப்பது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் இழைப்பது, பசித்தோர் முகத்தை பாராதிருப்பது, குருவை வணங்க கூசி நடப்பது, கோல் சொல்லி குடும்பம் கலைப்பது, தந்தை தாய் பேச்சை தட்டி நடப்பது, தவம் செய்தோரை தாழ்த்தி பேசுவது, இவையாவும் வள்ளலார் கூறும் பாவங்கள். பாவம் செய்யாமல் இருப்போம், உதவி செய்வோம், உபத்திரவம் செய்யாமல் இருப்போம். மூர்த்தி ஐயா, வண்ணங்கள் பற்றி சில செய்திகள் நமக்கு கிடைச்சது. அதாவது கருப்பு நிறம், பச்சை நிறம் ரெண்டும் வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவையா. அதே வெண்மை நிறம் வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்க செய்யுமா. அதனால தான் பச்சை நிறம் இருக்கும் காடு வனங்கள் இருக்கும் பகுதியில் மழை உண்டாகுது. வெப்பத்தை ஈர்த்துட்டா மேலே வானத்தில் குளிர்ச்சி உண்டாகுது, குளிர்ச்சி ஏற்பட்டா மழை பெய்யும். இதன் காரணமாக தான் மரங்கள் நிறைய வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யூக்கலிப்டஸ் என்ற தைல மரத்தின் இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இது வந்து வெப்பத்தை ஈர்க்காது. இதன் காரணமாக தான் தைல மரங்கள் மேலே இயற்கை ஆர்வலர்களுக்கு லேசான வெறுப்பு. பாலும் கல்லும் ஒரே நிறம்தான், நிறத்தால் ஒன்னா இருந்தாலும் குணத்தால் வேறு தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம், இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

எத்தனை எத்தனை உணர்வுகளை நம்முள் புதைத்து வைத்திருக்கின்றது. அது குரல் கேட்கும் பொழுதெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று உச்சத்திற்கு சென்று அப்படியே நிறுத்தினாலும் அந்த இடத்திலேயே அத்தனை அற்புதமாக நிறுத்தவும் பாடவும் இந்த குரலால் மட்டுமே முடியும் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான வசீகரிக்கக்கூடிய குரல். இன்றைய பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் சில பாடல்கள் உங்களுக்காக அந்த குரலில்

0: பாட்டும் பயணமும்
1: இணைகின்றோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் காலம் கடந்த வெண்கலக் குரல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குரல், அது

டாக்டர் சீர்கார் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரோட இசையில் மணியோசை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாட்டும் பயணமும். அந்த வெண்கல குரல் யார் என்று கண்டுபிடிச்சிங்களா? டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவங்க பாடிய பாடல் தான் நாம கேட்டோம். அடுத்த பாடல் அதே குரலில் எத்தனை எத்தனை மாற்றங்கள், எத்தனை எத்தனை உணர்வுகளின் ஆழம்

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலே.

என்ன நேர்களே, அந்த சாரல் நம்மையும் நினைத்ததா? நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டும் உடன்பாடியவர் ஜிக்கி. அடுத்ததாக வரக்கூடிய பாடல், எத்தனையோ கருத்துக்கள் ஆழமாக புதிந்தாலும் அத்தனை கருத்துக்களையும் தன் ஒரே குரலால் அப்படியே நம் மனதில் கடத்தி விடுவதுதான் இவரது குரலின் இயல்பல்லவா?

படிக்காத மேதை அந்த படத்திற்காக அந்த அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். பக்தியும் பரவசமும் சோகமும் இழையோடு அந்த குரல் எப்படி தனித்துவமாக நின்றது. அதே குரல்தான் இந்த மயக்கும் அன்பையும் பொழிகின்றது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் குவிந்தராஜன் அவங்க பாடிய பாடலெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடல். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
2: பெண்ணே மாந்தர்தம் பெருமைக்கு

0: இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டும் பயணமும். நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு இவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போவோம், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும்

0: ஏன் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியோடு நான் கிளம்புறேன். 8 மணிக்கு கேட்கலாம் நீ கோரினால் நிகழ்ச்சியினை. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் பிபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலைக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பொருட்கள் வந்து நிறையா பயன்படுத்துகிறோம். அதில் வந்து காலப்போக்கில் வந்து பயன்பாடு வந்து ஒரு சில பொருட்களுடைய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த பொருளை நாமளே பயன்படுத்தியிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கு பென் அப்படின்றது இன்னும்

0: இங்கேயே நம்மளில் நிறைய பேர் வந்து இந்த இங்கு பென் ஆமாம் பாது, நான் ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருக்கவன்ட்ட கடை வாங்கி கொஞ்சோண்டு இங்கு ஊற்றுறான, அந்த பிளேடில் அந்த முள்ளை அப்படியே கீறி விட்டு அப்புறம் இப்படி தலையில் தடவி அதை எக்ஸாம் டைமில் தான் பா தம்பி இங்கு தீந்து பாவம் அப்படின்ற மாதிரி. இந்த இங்கு பென் அப்படின்றது ஸ்கூல் பசங்கள்ட்ட இப்போ கொஞ்சம் அவங்க அங்கே பார்க்க முடியுது, பட் பொதுவாக பயன்படுத்துவாங்க இங்கு பென் அப்படின்னா அது இல்லவே இல்லை. அது பார்க்குறது வந்து ரொம்ப பயன்பாடு குறைஞ்சி போச்சு. இந்த இங்கு பென்னு ஹீரோ பென்னு, இந்த மர பேனாக இருக்கும் பார்த்தீங்களா, மரத்திலே பேனாக செஞ்சு அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க, அது பார்க்க அவ்வளோ கிளாசிக்கே. இப்போ கிளாசிக் ரெட்ரோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசாசியாக வாங்கியிருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ சேர்னு ஒன்று வீட்டில் இருக்கும், இ சேர்னு ஒன்று. இப்போ வந்து இந்த இ சேர் வந்து நாற்காலி ஆகி நாற்காலி வந்து எவ்வளோ பையா ரேட்டு என்ன, நூறு தான், 150 தான், இல்லை 100 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் சேர் தான் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படி நீங்கள் பயன்படுத்திய இன்றைக்கி இதெல்லாம் அதிகமாக பார்க்க முடியுதுலப்பா அப்படின்னு பயன்பாடு குறைந்து வரும் பொருட்கள்லாம் உங்களுக்கு தோணக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத அதனால தான் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952080853 2952080853 2952080853. இன்னொரு நம்பர் சொல்கிற நோட் பண்ணிங்க, 2838-9871 2838-9871 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி டேட்டில் போஸ்ட் போடுறங்க நீ கோரினால் அங்கே உங்களுடைய பதில்களை. அந்த பொருள்லாம் இப்போ எங்கப்பா அதிகமாக பார்க்க முடியதில்ல, ஆனால் நீ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இந்த பொருள் பார்க்குறதே அப்படி சூப்பராக இருக்கும் தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே நம்ம நேரெல்லாம் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். முதல் நேர்கிட்ட வணக்கம், விவத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: கொடுங்கூர்லேருந்து தேவிகா பேசுகிறேன் சார்.
0: தேவிகா சொல்லுங்கள். தேவிகா சொல்லுங்க, தேவிகா பேசுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
1: இது என்ன பொருள்னா, நான் வந்து 85 சார், இந்த மடக்கிற இரும்புல மடக்கிற சேர் தெரியுங்களா?
0: ஆமா
1: அது அப்ப வாங்கினேன், அது வந்து இன்னும் நான் வச்சிருக்கேன்,
0: வருஷம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித்பார் தமிழகம், வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சைதா பேரு, ஆனந்த் சார்.
0: சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: ஈச்சர் சார் நாங்க பயன்படுத்தி வச்சிருக்கோம், இப்ப அதிகமா பயன்பாட்டு இல்ல சார். அது
0: பயன்பாட்டுல இல்லையா? ரேடியோ வாலியூமா கம்மி பண்ணாமே பேசுறீங்களே. வணக்கம், தயவு செய்து ரேடியோ வாலியூமா கம்மி பண்ணி பேசுங்க, எல்லா ஷோலையும் சொல்லிட்டு இருக்கோம், கண்டிப்பா தயவு செய்து. ஹலோ வணக்கம்,
3: பெருமாள் பக்கத்துல இருந்து விஜயராணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க விஜயராணி.
3: நம்ம வானொலியே குறைஞ்சு போயிடுச்சுங்க
0: சார். ரேடியோ விட்டுட்டு மொபைல்லே எஃப்எம் ஆப்ப போட்டு கேட்கணும்.
3: அப்படிதான் சார், இதுல 8 மணிக்கு என்ன பிரியமான நேரம் வரும், எட்டே காலம் உங்கள் விருப்பம் டைம் ஆயிடுச்சு, நாங்க ஸ்கூலுக்கு ஓடுவோம், எங்க பார்த்தாலும் விபத் பாரதி கேட்பாங்க, இப்ப அதெல்லாம் இல்லைங்க சார்.
0: பயன்பாடு இது வந்து நம்ம நிகழ்ச்சி அதுலேருந்து வந்துட்டு இருக்கு, பட் பொருள்னா ரேடியோ வந்து அதிகமா இப்ப யாரும் வாங்குறதுல அப்படி சொல்றீங்க?
3: அது வீட்டுக்கு வீடு ஒளிபரப்பு வரும் சார், கேட்பாங்க, இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில் இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: சார், எங்க வீட்டுல இந்த கயிற்று கட்டில் அப்படிங்கறதும் இருக்கு சார், இப்ப யார் வீட்லயுமே அதை பார்க்க முடியறதே இல்ல, பாட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலா
0: கயிற்று. சொல்லுங்க, கேக்குது, பேசலாம். ஓகே, லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க, சிக்னல் இறக்கமா வந்து பேசுங்க, ரேடியோ வலிமை தயவு செய்து கம்ப்யூட்டர் பேசுங்க. வணக்கம் வணக்கம்,
5: சென்னை பெருங்குள்ள இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி மேம்.
5: இந்த ஒரு அலாரம் அடிக்கும் பாத்தீங்களா?
0: அந்த அலாரம்
5: மத்து
0: கிடையாது, பருப்பு சோறு
5: கிடையாது.
0: அந்த அலாரம் வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு முள்ளுல நம்மளே வச்சு வச்சு புதுசா வாங்கிட்டு வந்து
5: கந்தி வர அடிக்கும்.
0: அந்த டிங் டாங் கிளாக்கா?
5: ஆமா ஆமா,
0: அலாரத்துல
5: கீழே கண்டிப்பா தூங்கும்.

0: என்ன அந்த கரண்ட் எடுத்து அப்பப்போ குழம்பு ஊத்திக்கலான்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, வணக்கம் வித் பாரி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலம் சொல்லுங்க.
1: அதாவது நான் வந்து பயன்படுத்தின அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த மேடம் சொன்னது போல அந்த சவுத்துல அடித்து வச்சிருக்கிற அந்த வால் கிளாக், அது எப்படின்னா பெருசா இருக்கும், அது வந்து சாவி கொடுத்தாதான் ஓடும். அந்த கரண்டி மாதிரி ஒன்னு தொங்கிக்கிட்டு இருக்கும், அது அங்கேயும் இதையும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும், சவுண்ட் வேற கேட்கும். அந்த வால் கிளாக் வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தேன், ஆனா இப்ப அது பயன்பாட்டுல இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா உரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உரி வந்து இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல யாருக்குமே பயன்பாடு இல்லாம இருக்கு. ஏன்னா அந்த சாப்பாடு இந்த குழம்பு இதெல்லாம் எடுத்து அந்த உரி மேல உரி மேல வச்சுட்டாக்க அது வந்து பாதுகாப்பா இருக்கும். அது வந்து இந்த கூரை வீடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கூரை வீட்டுல ஒரு நடு வீட்டுல அந்த உரிய கட்டி வச்சிருப்பாங்க.
0: ஓகே சார், நிறைய நேரம் காத்துட்டு இருக்காங்க, ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரி தமிழ் எஃப்எம். வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: செக் செக் செக். ஹலோ,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: டி நகர்ல இருந்து மணி பேசுறேன்.
0: சைதாப்பட்டை நீங்க அப்புறம் டி நகர்னு மாத்திட்டீங்க?
2: டி நகர், டி நகர்,
0: டி நகர் வந்துட்டீங்களா? அப்போ சொல்லுங்க மணி சார்.
2: அங்க ஒரு பீரோ வாங்கணும் 69ல். உன்ன அந்த பீரோ 100 ரூபாய் கொடுத்து வாங்கணும், உன்ன வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் மர பீரோ.
0: மர பீரோ இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறாங்களே சார், அது பயன்பாட்டுல தான் இருக்கு.
2: மர மரத்துல செஞ்ச பீரோ இருக்குது இல்லீங்களா? அந்த பீரோ.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் சார.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
3: அதாவது இப்போ இந்த கையில அரைச்சி அம்மி அது இல்ல சார் எங்கேயுமே. அது கரண்ட் போச்சுலதான் யோசனை பண்ணுவாங்க, ஐயோ அது இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு காலி பண்ணும்போது எங்கேயா தீ போட்டிருப்பாங்க, எதுக்கு அந்த வீட்டுல கொண்டு போட்டிருப்பானே அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுமே தவிர அது பயன்பாட்டுல இல்லாம இருக்கு சார்.
0: கல்யாணத்துக்கு மட்டும்தான் பாக்க முடியுது.
3: அது கூட ஒரு சில கல்யாணத்துல.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: நான் வந்து புத்தூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
0: கல்யாண சுந்தரம், சொல்லுங்க கல்யாண சுந்தரம் சார்.
4: நான் வந்து இந்த கையில கட்டுறாங்கல்ல வாட்சி, அது வந்து இப்போ வந்து பேட்டரியெல்லாம் வருதுன்னு முன்னெல்லாம் தீ குடி தீ குடிக்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இப்போ வந்து வர்றதில்ல, ஷோரூம்ல வர்றதில்ல.
0: ஓ, எல்லாம் டிஜிட்டலா வந்துருச்சுங்கிறீங்களா?
4: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே,
4: சொல்லலாம்.
0: ஓகே, வாட்ச். ஆமா, இப்பெல்லாம் வாட்ச் கட்டுறதே வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அது ஒரு ஃபேஷனாக இருக்கா அப்படின்றதுக்கு தான். மணி பார்க்கறதுக்கு அப்படின்னா ஃபோன் எடுத்து தான் பார்ப்போம் மணி எத்தனை அப்படின்ட்டு, அது எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு வேற இருக்கும், பட் அதெல்லாம் ஃபோன் எடுத்து மணியை பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். பாட்டு வந்துட்டு இருக்கு, பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து கிறிஷ் கார்த்திக் நரேஷ் உங்களோட குரலில் தாமரை வரிகள் ஆரிஜராஜ் மியூசிக்கில் கருகரு வீகலால் அப்படி அந்த பாட்டு கேட்கும்போது ஜிங்குன்னு அப்படி போவோம் அந்த பாட்டு. அப்படி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு மல்லிச்சனமேன்னு அப்படி பாட்டு முடிஞ்சிருக்கு. பேச்சு மணி 13 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம், நீ கோரினால் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க இன்றைக்கி அந்த பொருட்களுடைய பயன்பாடு இல்லை அப்படின்றத தாண்டி அந்த பயன்பாடு குறைஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சேர் அப்படின்றது வந்து பயன்படுத்தலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, டீ காஃபி குடிக்கிறதுக்கு, இப்போ அப்படி ஹாயாக யோசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சேர், இரும்பு சேர் பயன்படுத்திட்டு இருந்தால் இப்போலாம் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தனி நாற்காலிலாம் ஒன்று பயன்படுத்தியிருப்போம், அதெல்லாம் இப்போ எங்கே பார்க்க முடியுது நாற்காலிலாம். ஏன்னா அந்த வெயிட்டை யாருங்க தூக்குறது, என்னப்பா தம்பி நீ பேசுகிற அப்படின்றீங்களா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நண்பர் கோபி மயிலாப்பூர்லேருந்து, என் மாமனார் கொடுத்தது சார், சும்மா கிடையாது, தேக்கு மரம். இப்படியே தேக்கு மரத்தில் ஆன ஈச்சர் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கு, வேணால் வந்து பார்த்துங்க, நம்மளை நீங்கன்னு தெரியுது, அதனால் ஃபோட்டோ எடுத்தே போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இமேஜ் எடுத்து மயிலாப்பூர்லேருந்து பாருங்கள், என் மாமனார் கொடுத்த ஈச்சாறு தேக்கு மரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள், ஜொலிக்குது இன்றைக்கும். ஸோ அதுதான் வந்து அழகாக போட்டுட்ருக்காரு. இந்த ஈச்சார்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்குறதில்லன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வீரராகவன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறையா அப்படியே கிராமஃபோன், இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன், அது கிளாசிக்கான ஒன்று தான், இன்றைக்கலாம் அது பயன்பாட்டில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது அது ஒன்று என்கிட்ட ஒரு கிளாசிக்காக ஒரு பொருள் இருக்குது, அதனால் அதோடைய பயன்பாடெலாம் நீங்கள் எல்லாமே டிஜிட்டல் மியூசிக்காக ஆயிடுச்சு. அதனால் கிராமஃபோன் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா, ஏய் வாட் இஸ் இஸ் மேன் கிராமஃபோன், எப்படி இதில் பாட்டு வருது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருப்போம்ல. அப்படி வந்து இன்றைக்கி ஒரு வச்சிருக்க கிராமஃபோன் சொன்னார்னா, நிறைய பேர் தெருவில் இருக்கவங்களே கிளம்பி போய் எப்படிப்போ அந்த பாட்டு பாடுதுன்னு சொல்லி கேட்பாங்களே. அப்படி கிராமஃபோன் வீடியோ ரெக்கார்டர், வீடியோ ரெக்கார்டர் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பழமையல் புதுமையாக ஜொலித்து வருகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு மியூசிக் லவ்வர் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், விபுத் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
1: சார், நான் கலா பேசுறேன்.
0: சொல்லுங்க கலா.
1: சார், அம்மாக்கு அப்ப குடிச்சாங்க சார், லீவ் தெரியுமா, கொஞ்சம் சாமி தூங்கி போட்டு சாய் வாங்க, அந்த லீவ் தெரியுமா, இந்த இரும்பு கேரம் இரும்பு தவிர அதெல்லாம் பெயிண்ட் எட்டி வச்சுக்கிறேன், அம்மா கூட சும்மா கேமரா அந்த படத்து அப்படியே உட்காந்து சார். அம்மா
0: ஓகே, ரொம்ப நன்றி. அவங்க வந்து அவங்களும் இரும்பு சேர் தான் சொல்றாங்க. ஹேமலதா என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாம் ஒரு ப்ரூஃபோடு அனுப்பிச்சிருக்காங்கப்பா. நீ கோரினால் நிகழ்ச்சியில் வந்து தொட்டில் மரத்தில் குட்டிச்சார், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? பார்த்துங்க சார். ஸோ தொட்டில் மரத்தில் எல்லாம் தொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கெல்லாம் எல்லாமே இந்த பொம்மையை பிளாஸ்டிக் பொம்மை இப்படி திருவிட்டா ஓடுது, ரெண்டு வாங்கிட்டு வந்து 2 மணி நேரம் பஸ்ஸில் ஏறி இறங்கியிருப்பான் சார், பூட்டு போடுவான், அதுக்குள்ளே புட்டு புட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். அது குழந்தையோட இயல்பு, கொடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துருந்தா ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விளையாண்டு போட்டிருப்பான், அவ்வளோதானே. இருந்தாலும் அந்த தொட்டில் மரத்தில் செய்யக்கூடிய அந்த குட்டிச்சார் இதெல்லாம் இப்போ இல்லை, பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ப்ரோக்ராமுக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி.
2: எம்டி வச்சிருந்தேன், சின்னகர் அம்பத்தூர் சார். அப்பெல்லாம் இது பம்பு ஸ்டவ் இருந்தது, பெரிய ஸ்டவ் இருந்தது சார். இந்த காய்கறெல்லாம் பறிக்கிறதுக்கு தொரட்டு இருக்கும் சார், நீட்டா இருக்கும். 4 கிராமத்து சாலையெல்லாம் இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு சார், மவுண்ட் ரோடு மாதிரி ஆயிடுச்சு.

0: நிறைய பழைய மரங்கள் எதுவுமே இல்ல சார்.
1: மரங்கள்
0: தென்னை மரம் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. ஓலை குட்டை எல்லாம் இல்ல சார், மாடிகளா ஆயிடுச்சு சார். இப்ப எல்லாம் வந்து மனிதர் நிக்கிற இடங்கள்லாம் வந்து அந்நியர் வந்து
2: அதேதான்
1: வணக்கம் லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: ஹலோ
1: ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஒரு தட்டி ஹலோ சொல்லி அங்கே ஒரு ஹலோ வந்து நான் ஒரு ஹலோ வந்து ஹல்ல ஹல்ல ஹல்ல ஹல்ல ஹல்லோன்னே பேசிட்டு இருக்க வேண்டியதான். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: பாலச்சந்திரன், கோவிந்தம்பாடி வில்லேஜ்.
1: சொல்லுங்க சொல்லுங்க பாலச்சந்திரன்
3: சார். சார், அந்த ஒன் அண்ட் டூ கண்டினியூ ஆகுதுங்களா?
1: ஒன் அண்ட் டூ கண்டினியூ ஆகுதுங்களா?
2: சும்மாதான் இருக்கு வந்தது வீட்டுல பிள்ளைகள் ஒரு பத்து பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்ப வந்து அந்த ரேசர் வந்துச்சு இல்லைங்களா, அது போல போயிடுச்சு. பழைய கழிதரம் புதிய பூதரம் போல காலத்தினுடைய கட்டாயம் வந்து ஹார்மோனிய டப்பா மாதிரி வச்சிருக்கேன் நான், பாக்ஸ் ஒண்ணு நான் வாசிச்சு இருப்பேன். இப்ப அதுவும் வேலை இல்ல, வந்து நான் ஒண்ணுதான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் கீபோர்டு வந்தாச்சு. இப்போ காலத்தினுடைய கட்டாயம் எல்லாமே போயிருந்தே இருக்கு. வந்து இன்னும் எப்படி எப்படி மாறுமோ தெரியல. அந்த காலத்துக்கு ஏற்றாப்பு நம்ம மாறிக்கலாம், நம்ம வாழலாம்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணி.
2: வாய்ப்பு நன்றி.
1: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
1: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: சார் வணக்கம் சார், கேமர் ரஞ்சி செல்வகுமார்.
1: சொல்லுங்க செல்வகுமார் சார்.
4: சார் ஈஸி சார், சார் சார் எங்க கிட்ட இருக்கு, நான் வாங்கினதான். எப்பவுமே என்னன்னா அதுல சாயறப்போ அந்த நிலவு பார்த்த மாதிரி கற்பனைகள்லாம் ஓடும் சார் எனக்கு. அதனால வந்து அது பத்திரப்படுத்தி அந்த துணி கிழிஞ்சா கூட ஈவினிங் பஜார்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை மாற்றி பண்ணி போட்டாது சார். இப்போ ஆள்தான் சார் பத்திரிக்கை பேசிட்டு இருக்கோம்.
1: அப்படியே கற்பனை ஓடுது.
4: ஆமாங்க சார்.
1: எவ்வளவு தூரம் சார் ஓடி
4: இருக்கு? நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, ஜாவடலி மகாலட்சுமி எங்களோட குரலில் மாற்றான் படத்துலேருந்து. அந்த பாட்டில் வந்து அப்படி பேலே டான்ஸ்லாம் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு மதன் கார்கி வெறிகளில் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம், வித் பாரத் தமிழகம் 102.3 மணிங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். 8:21 ஆகிட்டுருக்கு. நீ கூறினால ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க, பயன்பாடு குறைந்த இந்த பொருள்கள்லாம் எப்பயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் நண்பர் ஆண்டர்ராஜ் காட்டு பக்கத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சார் அந்த ட்ரங்க் பூட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விடும்போது

0: ஒரு அழகான பச்சை கலர் நீல கலர்னு ட்ரங்கு போட்டியில் அதில் அவ்வளோ ஒரு வீடே காலி பண்ணி அது உள்ளே வச்சுட்டு போயிடலாம் சார். அந்த அளவுக்கு அந்த ட்ரங்கு போட்டி, அந்த ட்ரங்கு போட்டியை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வருதேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதுலேயே அலுமினிய போட்டியெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாமே பேக்காக மாறிடுச்சு. இப்போது அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லை, நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஆடியோ கேசட் இதெல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு சார், இதெல்லாம் காலத்துடைய டெக்னாலஜி முன்னேற்றம். அப்புறம் அவர் ரசித்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீல் சேர் மடக்கும் டைப்பு 1965 இன்று வரை பெயிண்ட் அடித்து உபயோகப்படுத்தி வருகிறோம். அதாவது வந்து 1965 நாங்கள் ஒரு ஸ்டீல் சேர் வச்சுருக்கோம் சார், பார்த்துக்கோங்க பார்த்துங்க அது எவ்வளோ தூரம் தாங்குதுன்ட்டு. பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாலில் ஊஞ்சல்னு ஒன்று இருக்குங்க சார் பார்க்குறதுக்கு. இப்போ ஊஞ்சல் இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ கட்டிடலாம் போல இருக்குது ஹால் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ முன்னெல்லாம் பார்த்தா ஒரு ஹாலில் ஊஞ்சல் இருக்கும், அது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும், போய் உட்காந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படியே வந்து டின் டின் டின் டின் இப்படி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலாம் ஊஞ்சலும் இல்லை, எல்லாம் பார்க்கவும் முடியல, எங்கே சார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: பூந்தமல்லிஜி போஜராஜ் பேசுறீங்க. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க போஜராஜன் சார்.
1: எல்லா ஆண்டு அனுபவிச்சாச்சு, இப்ப புதுசா பாக்குறேன் சார், அதான் சொல்ல முடியும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம்
2: விவேக் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம்,
0: இரவு வணக்கம்.
2: நான் பாடி, ஆமா இரவு வணக்கம், நான் பாடிப்பு நகர் மு செல்வகுமார் பேசுறேன்
0: சார். செல்வகுமார், சொல்லுங்க செல்வகுமார் சார்.
2: சார் ஒன்றும் இல்லை, நான் 1999 நான் வேலை செஞ்சு சொந்தமாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கேமரா வாங்கினேன் சார், ஒரு சின்னதாக ஒரு கேமரா, ஆட்டோமேட்டிக் கேமரா. அது 1000 ரூபாய் தான் அப்போ, பெரிய காசுல 50 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். ஆனால் 1000 ரூபாய்க்கு அந்த கேமரா வாங்கி வச்சிருந்தேன்.
0: என்ன 1000 ரூபாய் பெரிய காசு இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க? 1000 ரூபா
2: தஞ்சாவூர் கோவில்ல போயிட்டு அந்த கோபுரமும் நானும் தெரியும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் கேமரா அந்த புல் தரையில வச்சுட்டு அந்த கிளிங் கிளிங் அடிக்கும், அது வச்சுட்டு வந்து நினைப்பேன். அது ஒரு 2-3 அடிச்சு வச்சு கரெக்டா 2 சூப்பரா ஒரே மாதிரி வந்துச்சு. ஒண்ணு வந்து எப்படி சொல்றது, புல்லு மட்டும் சாஞ்சி போச்சு. அது இப்ப வந்து பழக்கத்திலே கிடையாது, இப்ப அந்த கேமரா
0: அது டெக்னாலஜி அதெல்லாம் முன்னேறி வந்துருச்சு. பட் இந்த ஈச்சர் எல்லாம் பயன்படுத்தலாம், நல்ல இயற்கைக்கு நல்லது தானே. வணக்கம்
3: தோழர் அவர்களுக்கு, இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
3: மாவட்டம் ஆழ்வார் குறிச்சி பரமசி வேணந்தம்.
0: சொல்லுங்க சிவானந்தன் சார்.
3: அதாவது இந்த முன்னாலெல்லாம் பொண்ணு அழைச்சி வருவாங்கல்ல ஐயா?
0: ஆமா,
3: மாப்பிள்ள பொண்ணு அழைச்சி வருவாங்க தெரியுமா?
0: இப்பயும் பொண்ணு அழைக்க வராங்க சார். சொல்லுங்க.
3: அதுல வந்து அந்த கார்ல வந்து மேல ஒரு ட்ரங்கு பெட்டி இருக்கும், இப்ப அந்த பெட்டியை காணும்,
0: பெட்டியை காணுமா?
3: அது பதில பீரோல கட்டில மெத்தையும் இருக்கு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. பெட்டியை காணும். வணக்கம். வணக்கம்
4: சார்.
0: வணக்கம். ஏய் பேசிட்டு இருக்கலாம். சொல்லுங்க ஜெயலட்சுமி.
4: எங்க வீட்டுல சாமி விளக்கு நான் வச்சிருக்கேன், அது எங்க ஐயம்மா விளக்கு. அது மாதிரி விளக்கு கிடைக்கணும் ஐயா? இப்போ
0: விளக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு.
4: என்னையா?
0: அந்த மாதிரி தரத்துல கிடைக்க மாட்டேங்குது.
4: ஆமா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது. அந்த மாதிரி விளக்கு கிடைக்கல, காமாட்சம் விளக்கு இருக்கு. வனாகப்பட்டினம் பார்த்தாங்க, கிடைக்கல.
0: சரி சரி, ரொம்ப நன்றி. கால்
4: பண்ணுங்க.
0: ஓகே, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அந்த தரம், அது ஒரு குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட பாருங்க, 1960 50 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வாங்கியிருப்போம், என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா அவங்களுடைய குரலில் 5வது படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். சுந்தரசி பாபு அவருடைய இசையில் பிரியன் வரிகள். இது உத்பாரி தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: பயன்பாடு குறைந்து வரக்கூடிய நீங்கள் ரசித்த பொருட்கள் இன்றைக்கும் அதெல்லாம் பயன்படுத்தலாம் சார், ஆனால் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்படியாப்பட்ட பொருட்கள் என்ன பண்ணுறது தான் நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். கேபி கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயின்ட்டு ஆண்டனா அதெல்லாம் மறக்க முடியாத பொக்கிசம் சார். அப்புறம் அந்த உரி அதில் பானை இதெல்லாம் ஓகே சார். இன்றைக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு மழை பெஞ்சு கிர் கிர் கிர் கிர்னு சேனல் தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி நீங்கள் எல்லாமே டிஷ்ஷாக மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து காலத்தோடைய டெக்னாலஜியோட வேகம். ஆனால் இன்றைக்கும் அந்த மாதிரி பொருட்கள் பானை சொல்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து நிறையா பிளாஸ்டிக் விடுவோம், பிளாஸ்டிக் கேன் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதில் மண்பானையை பயன்படுத்தும் போது ஆஹா என்ன ஒரு கூலிங்காக தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் சூப்பரான விஷயந்தான். அடுத்தா பொன்னியம்மன் மேட வண்ண கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெக்கார்ட் பிளேயர் இசைத்தட்டு போட்டு பாட்டு கேட்குறது 4 பாட்டுகள் இருக்கும், அதுபோல் ஒரு பெரிய இசைத்தட்டில் கதை வசனம் அதெல்லாம் அப்படியே கேட்பேன் போட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம்லாம் இப்போ எங்கே சார் இருக்குது? இப்போ ரெக்கார்ட் பிளேயர்லாம் ஓகே, இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பிளேயரை கொண்டு நம்ம எங்கே வைக்கிறது? ரெக்கார்ட் பிளேயர் இருக்க இடத்துல ஒரு 2 சீட்டே போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவர் அதை ரெட்ரோவாக கிளாசிக்காக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தா நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: எண்ணூர்ல இருந்து பாலசுப்ரமணியன் சார்.
0: பாலசுப்ரமணியன் சொல்லுங்க. பாலசுப்ரமணியன் சார்,
1: நம்ம அந்த காலத்துல பெருவை இருந்துச்சு,
0: என்னது
1: இது ஆட்டு உரல் மாவரைக்க உரல் இருந்தது,
0: அந்த திருவை கொடகல்லு அந்த மாதிரி சொல்றீங்க,
1: கோவத்துல
0: சொல்லுங்க.
2: சின்ன ஹோட்டல் போனாலும் பெரிய ஹோட்டல் போனாலும் மந்தார இலன்னு ஒண்ணு இருக்கு சார், அந்த மந்தார இலை இட்லி சாம்பார் சட்னி வச்சு கொடுப்பாங்க, அது மட்டும் பொட்டல மிக்சர் ஸ்வீட்டு அதெல்லாம் பெரிய ஒரு கூடையில மந்தார இலை வச்சு கொடுப்பாங்க. அந்த மந்தார இலை
0: வாழையே இப்ப கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, பிளாஸ்டிக்ல போடுறாங்க.
2: ஆமா, ஆனா இருந்தாலும் அந்த மந்தார இலைன்றது சாப்பிடறதுக்கு ஒரு மனமா இருக்கும் சார்.
0: கல்யாண வீட்டுக்கே கடைசி பொந்திக்கு போனா பிளாஸ்டிக்ல தான் சார் வருது. வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார்.
3: அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து உலக்கம் மாவுடிப்பாங்க உலக்கம், அதெல்லாம் இப்ப வந்து எங்க இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி தயிர் கட்டு கயிற்று கட்டுலு சொல்லுவாங்க,
0: அதுவும்
3: இல்லாம
0: போயிடுச்சு. ஆமாம் சார், இப்போல்லாம் அது பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு, ஆனால் அது அப்படியே ரெட்ரோவாக திரும்பி வந்துட்டு இருக்கு. பட் கைத்துக்கட்டில் பயன்பாடு குறைஞ்சி போச்சு. அக்செப்டட். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க சத்யநாராயணன் சார்.
4: நான் வந்து அந்த ஆடியோ கேசட்ஸ் இன்னும் இப்போ போட்டு யூஸ் பண்ணிட்டு கேட்டிருக்கேன்.
0: ஆடியோ கேசட் தான் நீங்கள் இன்னும் கேட்டுட்டு
4: இருக்கீங்க? ஆமாம், இந்த பக்தி பாடல் அதில் மார்னிங்கில் போட்டால் அந்த ஆடியோ கேசட் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2-in-1 ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
4: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் வித் பாரதி தமிழகம். வித் பாரதி தான் எடுத்துட்டாங்க.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஐயா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: ஐயா. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலம் நலம். சொல்லுங்க சேவியர் சார்.
5: ஐயா பல காலத்துல உள்ள டேபிள் என்ன இருக்குங்க? அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேபிள் என்ன இருக்கியா? அது என்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல என்னன்னா வந்து பணம் வச்சு அதுலதான் எடுப்பேன். 30 வருஷ காலத்துல வந்து பணங்கள் எல்லாம் வச்சு கால் வைப்பேன், வணங்கள் காசு தான் எடுப்பேன். இப்ப அதை யூஸ் பண்ண முடியாம அதை வந்து இது வச்சிருக்காங்கயா, அதாவது கேஸுக்கு மேல வச்சிருப்பாங்களா, கேஸ் அதை அடுப்படி கேஸ் அதை வச்சு இது பண்ணிருக்காங்க. அதுல வந்து என்னால பணம் வைக்க முடியலையா?
0: அதே போட்டு சொல்லுங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேதுன்றீங்களா?
5: ஆமாங்க ஆமாங்க, உண்மையே ஐயா நீங்க சொல்றது
0: கரெக்ட், 100%
5: உண்மை. கேபிள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே மறந்து கஷ்டமா இருக்கு. அதுல எவ்வளவு பணங்கள் தெரியுமா வச்சு வச்சு எடுத்திருக்கேன்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. பட் சொல்ற விஷயம் கரெக்ட் தான். வணக்கம்.

என்னம்மா வயலின் வாச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். 8:36 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நீ ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கோம்.

0: கள்ளக்குறிச்சியில இருந்து
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: நலம்
1: நலம் நலம்
0: சார். எங்க மாமியார் வீட்டுல அரியலூர் பக்கத்துல செந்தரை பக்கத்துல கிராமம், அங்க தாழம்பூ கொடை அப்படியே ஒரு அழக அப்படியே இருக்கும். அது மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. அப்படியே ஒரு அந்த சைனீஸ்ங்க எல்லாம் சின்ன சின்னதா வச்சிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி பெரிய கொடையா இருக்கும். அந்த தாழம்பூ கொடைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அதெல்லாம் இருந்ததுங்க சார், இப்ப இல்ல. அப்புறம் அந்த தாமரை இலையில வந்து பூவெல்லாம் கட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் இப்ப அதெல்லாம் பழக்கம் மாறி போச்சுங்க சார். அங்க குளம் பூரா தாமரையா தான் இருக்கும், அதெல்லாம் இப்போ மாறி போச்சுங்க சார். அப்புறம் எங்க தாத்தா வந்து, கொள்ளு தாத்தா வந்து ஒரு புக்கு படிக்கிறதுக்காகவே, இந்த மகாபாரதம் ராமாயணம் பெரிய பெரிய புக்கா இருக்குங்களா, படிக்கிறதுக்காக ரெண்டு இது மாதிரி இருக்கு, ஸ்டாண்ட் மாதிரி அந்த ஈஸ்டியார் மடிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அதை வச்சு அதுல வச்சு புக்கு படிப்பாங்க, அது அப்படியே நம்ம வேண்டாதப்ப மடிச்சு வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குங்க சார். அதெல்லாம் மரத்திலே அந்த மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ மாறி போச்சு.
1: ரொம்ப ரொம்ப
0: அஞ்சரை அஞ்சரை மரத்திலே இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்குங்க சார்.
1: அருணாகையில சாவியே ஒரு 10 சாவி போட்டு விட்டுருப்பாங்க. இது பீரோ சாவி, இது டிராவ் சாவி, இது இந்த டிராவ் சாவி, இது நம்பர் 82, இது நம்பர் 19 அப்படின்னு சொல்லி அந்த அருணாகையில ஒரு 10 சாவி நடக்கும்போது கொலுசு சவுண்ட் வருதா, இல்லை அந்த அருணாகையில ஜிலிங் ஜிலிங் ஜிலிங் ஜிலிங் சவுண்ட் வருதான் இருக்கும். அது இந்த டிராயர்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கும், அதெல்லாம் இப்ப பார்க்க முடியல. அதை அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பொங்கி சொல்றாரு. அப்பு ஐநாவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரங்கு பொட்டி சார் அதெல்லாம், அப்புறம் இந்த மூங்கில் ஸ்டூல் சார், இந்த முக்காலி இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டூல்லாம் ஏறி நின்று பார்ப்பீங்களா, இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப இரும்பாயிடுச்சு. ஸோ அந்த தூக்க முடியறது சார், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செஞ்சு இங்கே தூக்குறது ஸ்டூலை, அதுக்கு ஒரு 3 பேர் கூப்பிட்டு மூங்கில் ஸ்டூல் அதை பார்க்க முடியறதில்ல, அப்புறம் வந்து இந்த உடுக்க வெடிவில் இருக்கும், அப்புறம் ட்ரங்கு பொட்டி, இதெல்லாம் ரெண்டுமே எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல சார், குறைஞ்சே போச்சு சார். ஓகே சார், பாட்டை போட்டு விடுங்க அப்படின்றாரு. சின்மை மற்றும் சத்யா இவங்களுடைய குரலில் எங்கேயும் எப்போதும் படத்தில் இருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரதி தமிழ் FM 102.3. நான் முத்துக்குமார் வரிகளில், சத்யா அவருடைய சிலை.

கிட்டத்தட்ட கரையை வைத்தான் என்ற இடத்துல பாட்டே நம்மளை அப்படி கரைச்சிருது. அப்படி ஒரு பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 8:48 ஆகிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் நீக்கு ஒரு நல்ல நண்பர்கள் நிறைய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. நன்றிகளோட பர்வதவர்தினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த சிம்னி விளக்கெல்லாம் ஏற்றுவோம் சார், அதெல்லாம் இப்போ எங்கே சார் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் எவ்வளோ இன்வெர்ட்ரு அது இதுன்னு அதெல்லாம் டெக்னாலஜியோடைய பயன்பாடு தான் மேடம். இன்னும் சிம்னி விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் அதை போட்டு அதுக்கப்புறம் அது தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் நிறையா அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதனால் இந்த பொருட்களுடைய பயன்பாடு குறையிறதால வந்து நமக்கு வந்து அந்த ரெட்ரோ ஃபீல் இருக்குமே தவிர அதை பார்க்கும்பொழுது இருந்தாலும் அந்த பயிர டெக்னாலஜியில் வந்து அது நிறைய விஷயங்கள் ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா. அப்படியேப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் நண்பர் ஹரிராமும் அதே தான் சொல்லியிருக்காரு. 1970 வந்து மேஜிக் ஐயுடன் கூடிய வால்வ் ரேடியோ, இன்டர் ரேடியோ, ஆண்டனா, அதிலலாம் நம்ம ஆண்டனாவை எடுத்து அதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவென்சியை டியூன் பண்ணி அப்படி இப்படி போட்டு கொண்டு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷப்படுறதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் சும்மா அப்படியே லைட்டாக டியூன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கிர் அப்படி சூப்பராக கேட்குதுல்ல. அதெல்லாம் டெக்னாலஜியோடைய முன்னேற்றம். அதனால அவர் அதை ரசிச்சிருக்கிறாரு. முத்துமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க சொல்லியிருக்க சூப்பரான ஒரு விஷயம், இந்த வெங்கலப்பானை சார், வெங்கலப்பானை, பித்தளைப்பானை இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு சார், அதில் தான் தண்ணி பிடிச்சி வைப்போம், தண்ணி குடிப்போம், காப்பர் இதெல்லாம் இப்போ குடித்தா நல்லதுன்னு காப்பர் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதில் குடிக்கிறாங்க ஆஃபீஸ்லலாம். இதெல்லாம் முன்னாடி வச்சுருந்தோம், சொன்னால் இதெல்லாம் என்ன அப்படின்வாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பிளாஸ்டிக்கு, இது வேலிட் பாயிண்ட். கண்டிப்பாக இந்த பானைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சில்வர் எவர் சில்வராக ஆகிடுச்சு. அந்த வெங்கலப்பானை, பித்தளைப்பானை இதெல்லாம் எங்கே சார் அதில் தண்ணி பிடிக்கிறாங்க, பானை அந்த மாதிரி அதெல்லாம் காணும் சார், அது பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க முத்துமாரி. சேவூருக்கா பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாட்டு கேட்குறதுக்கே நேரம் இல்லையா, முன்னெல்லாம் 12 பாட்டு கேட்குறதுக்கே அவ்வளோ செலவழிக்க வேண்டியதாக இருந்துச்சு, இப்போல்லாம் 1000 பாட்டு ஒரே சிப்பில் வந்துடுது. ஆனால் எந்த பாட்டை கேட்குறது, ஏன்னா எப்பயுமே சர்ப்ரைஸ் சுவாரஸ்யம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மள அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து சல்லுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த பாட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு சுவாரஸ்யம் ஆகிடும். அதுதான் எஃப்எம்மோடைய ஸ்டைலு. அதனால தான் நம்ம ஏதாச்சும் பிளேலிஸ்ட் வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன், பிளேலிஸ்ட் மட்டும்தான் இருக்கும், அது போட்டு பார்க்குறது என்னையாச்சு தான் போட்டு பார்ப்போம். அவருடைய

0: ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்கிறாரு. மீரா வெங்கட்ரமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டு உரல் அப்போல்லாம் பயன்படுத்தினப்போ எப்பயாச்சும் அதெல்லாம் பயன்படுத்தலாம் சார், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் டைம்ங்க எல்லாம் அவசர அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லலாம் பார்க்குறது கிளாசிக்காக ரெட்ரோவாக இருக்கும், இன்றைக்கி எல்லாமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. நல்லா அம்மி ஆட்டு உரல்லாம் பார்க்குறதுக்கே ஆஹா, இப்போ எப்படி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த கல் இப்படி தூக்கி போட்டால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போல்லாம் தொட்டு கும்பிட்டு தான் வர முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதை முழங்கால் வழியெல்லாம் அது இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே தான், இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்துறது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க பத்மாமா.
1: ஏப்ரல் 1st அப்படிதான் பண்ணுவோம்.

0: பாசி பசங்களுக்கு பின்னாடியே இங்கே
1: வச்சுருவேன்.
0: அதுக்கப்புறம் இப்போ அந்த பேனா இல்லை சார், மை பேனா சார்
1: இங்கு பென், இங்கு பென். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் அடியில் மூடி இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் மூடி இருக்கும். பேனாவே இப்போலாம் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், மொய் எழுதுறதுக்கு யாராவது பேனா வச்சுருப்பாங்களான்னு கல்யாணம் முடிஞ்சிடும். நம்ம பேனாவை தேடி சுற்றிட்டுருப்போம் சார் அந்த பேன், ஏன்னா கேட்கறதுக்கு வேறு பேனாவை நம்மளை பார்க்கும்போது இவன் எடுத்துகிட்டு போயிடுவானோ பேனாவை அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க. அதை வாங்கி அதில் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேர் எழுதுப்பான்னு சொன்னாங்கன்னா மூணு சொல்லினாவா ரெண்டு சொல்லினாவா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனாவில் எழுதுகிற பழக்கமே நம்மளில் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி தான் இன்றைக்கி எல்லாமே ஃபோனில் தான் டக்கு டக்கு டக்குனு டைப் பண்ணி அமைச்சிரும். சில நேரங்களில் எழுதலாம், எழுதும்போது இன்னும் கற்பனை வளம் வந்து நமக்கு நிறையா வரும். இந்த பேனா அப்படின்றது வந்து பாக்கெட்டில் முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பாக்கெட்டில் பேனாலாம் இல்லை, செல்ஃபோன் தான் இப்படி பிடிச்சிட்டு அப்படி தூங்குவாங்க இல்லையா பஸ்ஸில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பார்க்க முடியறதில்ல. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்
2: சார். வணக்கம.
1: வணக்கம்
2: நடராஜன், கை பார்க்க நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம், சொல்லுங்க நடராஜ்.
2: இந்த விசிறி ஓடையாளர் விசிறி,
1: அந்த பனமட்டை,
2: ஆமா, இரவு நேரங்கள்ல அது காத்தே சார். அப்பலாம் அந்த கூடு குழந்தைகளோட ஒருத்தர் ஒருத்தர் இந்த விசிறி குண்டுதான் இருக்கும், ரெண்டுதான் இருக்கும். அந்த கல்யாணத்தை கொடுப்பா, அதுக்கு சண்டை போடுவோம். அடுத்த ஆண்டு ஓலை பாய் வர வரும் அப்பலாம். ஆமா, அதெல்லாம் இப்ப இல்ல இல்லையா?
1: பாயே இல்லங்கிறீங்களா? பாயே இல்லங்கிறீங்களா?
3: சொல்லுங்க
1: வீரகன் சார், அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா சார் ஒரு தாட்டி கேட்க முடியும். சொல்லுங்க வீரகன் சார்.
3: பரன் மேல பாட்டி, ஏன் பாட்டி அடையாளமா இன்னும் தூங்கி இருக்கு சார். பித்தள பாத்திரம், பாத்திரக்காரன் பார்த்தானா அள்ளின்னு போய் ஆயிரக்கணக்கான கொடுப்பான். பாய்லர் செல்படிக்கிறான், ஹீட்டர், அந்த காலத்து ஹீட்டர் சார். விசிறி பொட்டி கறி, அதாவது அடுப்பு கறி கோல்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. அவர் சொன்னதுல பித்தள பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்பாடு குறைஞ்சி போச்சு. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம் மித்பார் தமிழகம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: கலையரிசி சார்.
1: சொல்லுங்க கலையரிசி மேம்.
4: துணிச்சல் சார், துணி துவைக்கிறதுக்கு கல் வச்சுட்டு அதுலதான் துவைப்போம். எல்லாம் ஒன்னா வந்தது, அம்மி உரல், துணிச்சல், ஏந்திரம், அந்த ஏந்திரத்துல கேழ்வரை கரைக்கிறது ரவுண்டா இருக்கும் இல்லையா?
1: ஐயா,
4: அதெல்லாம் பெரியவே காணும், எல்லாமே மூலையில இருந்தா முடங்கி தட்டிக்கு போட்டேன்.
1: போட்டீங்களா?
4: பயிர் பயிர்ல தண்ணி இருப்போம். இன்னைக்கு கணக்குல பயிர் போய்கிட்டு இருக்கு, கரண்ட் போயிடுச்சுன்னா தண்ணி இழுத்துக்கலாம். இப்ப எல்லாமே போர் போட்டுறாங்க ஐயா.
1: சரி சரி சரி. கிணறு
4: ரிப்பன் கிடையாது, தலைவாரி ரிப்பன் வச்சு கட்டிப்போம் தலையில.
1: சூப்பர் ரிப்பன்,
4: சட்டை போட்டு ரிப்பன் வைப்போம். இப்ப எல்லாம் யாரும் எல்லாமே ஃப்ரீ யாருங்க அப்படியே போட்டு போயிடறாங்க ஐயா.
1: ஓகே, ரிப்பன் ரிப்பன் வந்து
4: அது மாதிரி அதுவும் இல்ல, பல்லாங்குழி அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாமும் இல்ல ஐயா.
1: ஓகே,
4: நடை பயணமும் இல்ல, ஸ்கூலுக்கு நடந்து போவோம். எல்லாமே வண்டியிலயும் ஆட்டோலயும் போறாங்க ஐயா.
1: சென்னியப்பன் கவுந்தப்பாடியிலேருந்து பொம்மைகள். ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகள்லாம் நிறைய மரபொம்மைலாம் வச்சுட்டு விளாடுவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இன்றைக்கி அந்த மரத்துலேயே சவுண்ட் வரும், அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. விளையாடுறது ஸ்நாக்ஸ் அதுவுமே கடலை முட்டாய், தேன் முட்டாய், சூட முட்டாய்னு வாங்கி சாப்பிடுவோம். இப்போலாம் எல்லாமே பிஸ்கட் ஐட்டமாக மாறிச்சு, கேக்கு, ஐஸ்கிரீம் அப்படி போயிட்டுருக்கு இல்லையா. இதெல்லாம் பயன்பாடு குறைஞ்சிருச்சு. இதை நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: இனிய முன்பு வணக்கங்கள், நலம் நலமறியாவல், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க மந்திரமூர்த்தி சார்.
5: அதாவது இந்த இது எத்தலை இடிப்பாங்க பாத்தீங்களா, எத்தலை இடிக்கிறதுக்கு அந்த ஒரு இந்த உரல் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு குழவி மாதிரி இருக்கும், அந்த ஆட்டுல கூட வரும். சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம்.
1: சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு.
5: மீண்டும் கோயில் அப்படத்துல அந்த வெத்தலை இடிக்கிற சாதி
1: இல்ல. ஓகே, வணக்கம் இன்பார் தமிழகம். வணக்கம். ஓகே, லைனில் மட்டும் கட் ஆகிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சங்கீதா ராஜேஸ்வரன் குரலில் வேலாயுதம் படத்துலேருந்து நிகழ்ச்சியான நிறைவுபடல். விஜயாண்டி மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு எங்கேயும் போயிட போகிறதில்ல. 9:05 மீண்டும் என்னைய பொண்ணு தான் அதில் மெலடியான பாடலில் ப்ளே பண்ணுறதுக்கு வரேன். அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க, நீ கூறினால் கமெண்ட் பண்ணால் கால் பண்ணி பேசினேன். வித் பாரத் தமிழகம் 102.3 கேட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றிகளோட நான் ஆர்ஜே ஆனந்த்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி, விவித் பாரதி தமிழ் FM 102.3 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். தான் சற்று முன் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா, அல்லது கனவில் கண்ட தோற்றமா? கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும்? தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டாள். இல்லை, நான் தூங்கவில்லை. பழுவோர் இளையராணிக்காக ஆயத்தமாயிருக்கும் அந்தப்புற அறையல்லவா இது? பளிங்கு கண்ணாடியில் தன் முகம் இதோ

0: நன்றாகத் தெரிகிறது. அதோ குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள். அங்கே ஓர் இரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும். அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம், உள்ளிருந்தும் திறக்கலாம். மணிமேகலை அந்த இடத்தில் சுவர் ஓரமாக நின்று காதை சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள். அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த இரகசிய கதவு மரத்தினால் ஆனதுதான். ஆகையால் உள்ளே வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல் கேட்டது. மணிமேகலை மெதுவாக இரகசிய கதவை திறந்தாள். வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள். அந்த மண்டபத்தின் பெரும் பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த சிறிய விளக்கின் ஒளி மங்கிற்று. அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது. ஏதோ ஓர் உருவம் அந்த விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போல இருந்தது. அந்த காரணத்தினால்தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்திருக்க வேண்டும். அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்த உருவம் அதன் முகம் தான் சற்றுமுன் கண்ணாடியில் கண்ட முகம்தானா, அல்லது இதுவும் தன் சித்தக் கோளாறுதானா? மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினாள். யாரங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு ஒரு கனைப்புக் குரல் கேட்டது. வௌவால் ஒன்றுதான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜிவ்வென்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டு தொங்கிற்று. மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம். மணிமேகலை அந்த வாசற்படியில் நின்றபடியே, அடியே சந்திரமதி என்று உரத்த குரலில் கூறினாள். ஏனம்மா என்று பதில் வந்தது. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்றாள் மணிமேகலை. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள். இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே, எதற்கம்மா விளக்கு? வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும். ஏதோ ஓசை கேட்டது. வௌவால் இறகை அடித்து கொண்டிருக்கும் அம்மா, வேறு என்ன இருக்கப் போகிறது? இல்லையடி, சற்று முன் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்ததடி. அந்த முகம் எப்படி இருந்தது? மன்மதன் முகம் போல இருந்ததா, அர்ஜுனன் முகம் போல இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள். என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய்? இல்லை அம்மா இல்லை. நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாகச் சொன்னீர்களே, அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ?
1: ஆமாண்டி சந்திரமதி, ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல இருந்தது.
0: எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்தப்பிரமை பிடிக்கும். உங்களுக்கும் இன்னும் இரண்டொரு நாள் தான் இப்படி இருக்கும். நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும்.
1: அது இருக்கட்டும் டி, இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா.
0: வீண் வேலையம்மா, வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியும் துப்புமாக இருக்கும். சேலை வீணாய்ப் போய்விடும்.
1: போனால் போகட்டுமடி.
0: இருமலும் தும்மலும் வரும். நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில்
1: சும்மா வரட்டும். வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். விளக்கை அசைத்து அணையாமல் எடுத்து வா.
0: இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துள் பிரவேசித்தாள். தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள். இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். சந்திரமதி கையிலிருந்த தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள். மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள். தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்குமிங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள்.
1: அம்மா அதோ என்றாள் சந்திரமதி. என்னடி இப்படி பதறுகிறாய்?
0: அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல இருந்தது.
1: உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும்.
0: என்னம்மா என்னை கேலி செய்கிறீர்களே?
1: நான் பிரமை பிடித்து அலைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா?
0: ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ.
1: நாம் வந்த வாசலுக்கு நேரே இருக்கிறது. பாருங்கள், குரங்கு மறுபடியும் அசைகிறது. சிச்சி, உன் விளக்கின் நிழலடி. விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது. வா போகலாம், இங்கே ஒருவரையும் காணும்.
0: அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள்.
1: என்னை ஏன் சேர்த்துக் கொள்ளுகிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்குட்டாமல் பார்க்கிறது.
0: பின்னே தங்களை கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும்?
1: அடியே, எனக்குத்தான் சித்தப்பிரமை என்று நீ முடிவு கட்டிவிட்டாயே. என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம். அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால் இந்த குரங்கையும் ஆந்தையையும் பார்க்க வேண்டி வந்ததே என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. வாடி போகலாம், கண்ணாடியில் இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன்.
0: இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்த புற அறைக்குள்ளே போனார்கள். வாலில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான். இரண்டு மூன்று தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கி

0: கொண்டான். தன்னை எவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரங்குக்கு தன் நன்றியைச் செலுத்தினான். ஏ குரங்கே, நீ வாழ்க. அந்த பணிப்பெண் என் முகத்தை உன் முகத்தோடு ஒப்பிட்டாள். அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது. வெளியில் வந்து விடலாமா என்று கூட எண்ணினேன். நல்ல வேளையாக போயிற்று, மனத்தை அடக்கிக் கொண்டேன். நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றிராவிட்டால் என் கதி என்ன ஆயிருக்கும்? அந்த பெண்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருப்பேன். குரங்கே, நீ நன்றாயிருக்க வேணும். இப்படி சொல்லி முடிக்கும் போதே, அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் விபரீதமாக போயிராது என்ற எண்ணம் அவன் மனதிலே தோன்றியது. அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன. அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள். கனவில் கண்ட முகத்தை பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே, அது என்ன? பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவு வந்தன. கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். முந்தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும், கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாய் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பேதை பெண் ஒருவேளை அவளுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளா என்ன? அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. வெளியேறும் வழியை பார்க்க வேண்டும். யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது. ஆகையால் அது தனக்கு பயன்படாது. தான் வந்த வழியைத்தான் தேடிப்பிடிக்க வேண்டும். இரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே. திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தாலல்லவா திறப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம்? சுவரை எவ்வளவு உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளிச்சமும் போதவில்லை. தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலை ஒன்று கிடந்தது இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியிலெல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வெளியேறும் வழி புலப்படலாம். இவ்வாறு நினைத்து முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக கவலை அதிகரித்து வந்தது. இது என்ன தொல்லை? நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே. கடவுளே, அந்த புறத்துக்குள் புகுவதைத் தவிர வேறு வழியில்லை போலிருக்கிறதே. அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள்! ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம். ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது? உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா? அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும்! துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா? மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? மற்ற பெண் பிள்ளைகளுக்கிடையில் அகப்பட்டு கொண்டால் சம்புவரையர் அறிந்தால் கட்டாயம் தன்னை கொன்றே போடுவார். மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது. அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது. முதலையே, எதற்காக இப்படி வாய் பிளந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதைவிட்டான். உதைத்த போது முதலை கொஞ்சம் நகர்ந்தது. அதே சமயத்தில் சுவர் ஓரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது. ஆஹா, நீதான் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே. முன்னாலேயே சொல்வதற்கென்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான். முதலை நகர நகர சுவர் ஓரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது. கீழே படிகளும் தெரிந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வேட்ட மண்டபத்தில் ஏதோ ஓசை கேட்குது. வானதியாக இருந்தா அக்காக்கான்னு கத்திக்கிட்டு குந்தவைக்கிட்ட ஓடியிருப்பா. பூங்குழலியாக இருந்தா கையில் என்ன கிடைக்கதோ உள்ள பாஞ்சு அந்த பதப்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் திருச்சாத்து சாத்தியிருப்பா. மணிமேகலையிடம் ஒரு நிதான போக்கு இருப்பதை பார்க்குறோம். விருந்தாளிகளுக்கான வசதிகளை முனைப்போட மேற்பார்வை பார்க்கும்போது அரண்மனை பணியாறுகளை வறுத்து எடுத்துட்டா என்பதை கேட்டோம். வேட்ட மண்டபத்தில் சந்தேகப்படும்படி ஓசை கேட்டா சும்மா விடுவாளா? அவளுடைய தேரறிவை ஆசிரியர் உணர்த்துற நேர்த்தியை பாருங்க. கையில் விளக்கு வச்சிருக்கிற சந்திரமதி தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வர, மணிமேகலையோ தரையையும் பார்த்து அதில் படிஞ்சிருக்கிற புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருப்பதை கவனிக்கிறார். இந்த வரலாற்று நெடுங்கதையில் இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் தனித்தன்மையை இழைய விடுறார் ஆசிரியர். அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே

0: ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள். இப்படி கிண்டல் பண்ணினா சந்திரமதி. சட்டுன்னு வருது மணிமேகலையின் பதிலடி. என்னை ஏன் சேர்த்து கொள்கிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறது. நேர்களே, இலங்கையில் மகாசேன சக்கரவர்த்தியின் அரண்மனையில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலாக்கிரணங்கள் ஏமாற்றம் அடையும்னு அருள்மொழிவர்மர் சொன்னதும் பளிச்சுன்னு வந்தியத்தேவன் போட்ட போடு நினைவிருக்கும். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம். நல்லது. தன்னை நல்லா மறைச்சிருந்த குரங்கை வாழ்த்தினவன் சற்று முன்னால நாரும் உமியும் அடைச்ச அந்த யானையை வாயார திட்டினான். வெளியேறுவதற்கான வழியை அடைச்சிக்கிட்டு இருந்த முதல அன்னைக்கு அரிசிலாற்றங்கரை முதலையை நினைவூட்டிச்சு போறோம். அதுவும் இவனோட வசப்பாட்டுக்கு அசையல்ல. இதுல எதுக்குத்தான் தெரியும் இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு. தூசி தும்பு இரட்டை சொற்கள். காத்துல பறக்கும் நுண்ணிய துகள்கள், புழுதி, இவற்றையெல்லாம் குறிப்பது தூசி. தும்பு, துப்பை, இதெல்லாம் நார் போன்ற கழிவுகள், குப்பை, சக்கை, ஒட்டடை, இதையெல்லாம் குறிக்கும். தூசி தும்பு, தூசி துப்பை, இவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையன. இணைமொழி அல்லது இரட்டை கிளவி. சொக்குதல் அடிமையாவது, குறிப்பாக அழகுக்கு மயங்குவது, வசப்படுவது. சொக்கர் எல்லையில்லாத அழகர், மதுரை சொக்கநாதர். சொக்கன் ஆண் பால், சொக்கி பெண் பால். அடுத்த பகுதியில் சந்திப்போம் நேயர்களே.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேரம் முதலி 5 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. உத்பாரதி தமிழ் 102.3 இணைந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
4: இரவின் அமைதியில்
5: இதயம் எழுதும்
4: இசை கவிதை
5: என் இனிய
4: பொன் நிலாவே.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உருவலக்கம் விவத் பாரதி தமிழ் 102.3 நேரலுக்கும் மென்மையான மறுபடியான இரவு பொழுது. நேரம் முதன்மை 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இனிய பொண்ணுனாவில் வணக்கம் சொல்லுகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நிகழ்ச்சியை விவத் பாரதி தமிழ் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிய பொண்ணுலாவில் இந்த நேரத்துக்கு எதை மறுபடியான மென்மையான பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் திங் திங் திங் திங் திங்குன்ட்டு இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம எதனா ஒரு சர்ப்ரைஸ் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ப்ரைஸ்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது என்னவாக இருக்கும், ஏதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மனசு அப்படியே பதப்பதப்பதைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி வந்து அந்த திங் திங் திங் திங் திங்னு வந்துகிட்டு இருக்கோம். அதில் அந்த விளக்கு எப்படிப்பா இப்படிலாம் செட்டிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாம். வீரா படத்துலேருந்து மனோ மற்றும் சுவர்ணலதா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், வாலி அவருடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

இந்த கூழாங்கல்ல பித்தளை கூடத்துக்குள்ளே போட்டு அப்படி கிளி கிளின்னு ஆட்டினோம்னு வச்சுங்க, கொஞ்சம் தண்ணியோட அப்போ ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அப்படி தான் அதில் வந்து அந்த கிரு கிரு கிருன்னு சவுண்டுலாம் அப்பா கேட்குறதே அப்படி இருந்துச்சு அந்த பாட்டு. என்னென்ன பொண்ணுல வேலை பாடல் கேட்டுருக்கோம் நிகழ்ச்சியில், அடுத்த பாடலாம் இந்த நேரத்தில் கேட்க போகிறீங்க. பாடல் கேப்டன் படத்துலேருந்து சிற்பி அவரோட இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு, கண்ணத்தில் வை. பாடல் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம் இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: கேட்டுருக்கோம் இந்த நேரத்தில் என்னைய பொன்னிலாவே, என்னைய பொன்னிலாவில் அடுத்த பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டில் வந்து இப்படி ஒரு ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஊரில் இந்த ஊரில் கிராமங்களில் திருவிழா காலங்களில், அது இப்போ ஆடி மாதம், சித்திரை மாதம், இதெல்லாம் வந்து பார்த்திங்களா, தமிழ் மாதங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா முடிஞ்சு மஞ்சத்தண்ணி ஊற்றுறதுன்னு எது ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தோணுதோ அதை தான் நம்ம அன்னைக்கு பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்து தான் நமக்கு வெள்ளை சட்டைலாம் போட தோணும். அதில் எப்படியும் மஞ்சத்தண்ணிலாம் ஊற்றுனா அதை சும்மா என்ன தான் ஊற்ற வேணாலும் அப்படி மேலே கீழே பட்டால் தானே அது ஒரு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும்ல. எப்பயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கலகட்டும். அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோலி பண்டிகை, நம்ம ஊரில் அந்த மஞ்சத்தண்ணி ஊற்றி விளையாடுறதுன்னு பார்க்குறதுக்கே அப்படி எல்லோரும் சேர்ந்து குரூப் டான்ஸாக அந்த இப்போ இந்த கல்யாணங்கள்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து ஆடுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு அக்கேஷனுக்கெல்லாம் இந்த பாட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஒரு பாடுறது தான் வந்து பிரியங்கா படத்துலேருந்து மன மற்றும் சொன்னலத்தா இவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க இளையராஜா அவரோட இசையில். இது உத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

அட போங்கடா அப்பா ஆட்டம் ஆடி டயர்ட் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி தண்ணி இனி கொஞ்சம் கொடுங்கப்பான்ற மாதிரி ஒரு எனர்ஜியாக அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். 9:36 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கும் என்னினியே பொன்னினாவே விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாடல் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நினைப்பு சில நேரங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோன்னே தெரியாது. இப்போ கேட்போம் ஏன்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதான் சொல்ல தெரில. டே சொல்லுடா, நீ எதுவும் பயப்படாதடா, என்னன்னு சொல்லு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம். டே தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா, அது என்னன்னே தெரிலடா, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒன்றும் மனசுலலாம் ஓட மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. இன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது மைண்டு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவங்க வந்து நினைப்பிலே இருக்காங்க. அது என்ன நினைப்பு அப்படின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் சானகி இவங்களுடைய குரலில் கிளிப்பேச்சு கேட்கவா படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் வாலி வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க சிவகாமி நினைப்பு நிலை.

மாதிரியான பாட்டு இதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்குது கேட்குறதுக்கு. இந்த நேரம் 9:42 ஆகிட்டு இருக்குது. இனி நீ பொண்ணுனாவெல்லாம் அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டு இருக்குது, பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்கான். அப்படி ஒரு பாட்டு தங்க மனசுக்காரன் படத்தில், அதில் இந்த சிட்டுக்குருவியின் வட்டக்கருவின்னு அது கேட்கும்போதே நமக்கு வந்து அந்த பாட்டல் வரிகளில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பு இன்ஸ்டா இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிகளோட பின்னாடி வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. சிட்டுக்குருவியின் வட்டக்கருவி, ஆமாம் சார் இந்த பாட்டெலாம் நம்ம ஞாபகப்படுத்துனீங்க பாருங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் இப்போ கேட்டு கேட்டு தேய்ச்சிருப்பேன் சார். அப்படி ஒரு பாடல், ஆனால் எப்போ கேட்டாலும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு பாடல் தான் தங்க மனசுக்காரன் படத்துலேருந்து மனோவு மற்றும் ஏஷ் சௌனகி இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில் காமக்கோடியன் வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுருவாங்க.

நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த சிங்கர் பாடும்போது நமக்கு வந்து என்ன நம்ம நோட் பண்ணியிருப்போம் அப்படின்னா எந்த இடத்துலையாச்சும் மூச்சு விட்றாரா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கடைசியாக அவர் அப்படி விடும்போது நாமளும் அப்படின்னு ஒரு மூச்சு விடுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சை தம் கட்டி பாடுற பாட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒரு பாடுறதா அந்த நேரத்தில் கேளடி கண்மணி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும்னு அந்த வரியிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக அவர் பாடி முடிச்சிருவார். பவலர் வரதராஜன் வரிகளெலாம் இளையராஜாவோட இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

அந்த இடத்துல நம்மளும் மூச்சு அப்படியே அப்படி விட்டுருப்போம். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டு முடித்தோம். 9:53 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் என்னென்ன புண்ணலாவலா அடுத்த பாடலாக அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நம்மளை அப்படியே ஹீல் பண்ணோம் அப்படின்வாங்கல்ல, அந்த ஹீல் தாளாட்டு பாடவா படத்துலேருந்து நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில் கங்கா மேரன் வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு தாளாட்டு பாடவா படத்துலேருந்து. இந்த பாட்டை கேட்கும்போது மனசுக்குள்ளே வந்து ஏன்னா ஒரு ஆறுதல் யார்ட்டையாக சொல்லணும்ப்பா மனசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்வோம்ல, அதுக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது அது அது ஹீல் பண்ணுற விதமாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் வந்துட்டுருக்கு, கேளுடுவாங்க தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

9:58 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டு முடித்தோம். இன்னொரு பாட்டு போடணுன்னா அதுக்கு ஒரு நிமிஷங்கள் தேவையில்லை. அப்படி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிய பூநிலாவில் கேட்ட பாடலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இனிமையை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ நாங்கள் பாட்டு போட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர், 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா 10:00 இன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் வந்து உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ளே பண்ணுற அப்படி சொல்லிட்டு, இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வை தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். என்னிய புண்ணலாவை கேட்டுட்ருந்தீங்க, பாட்டு ப்ளே பண்ணிகிட்ருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்திதம். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற உண்மையான டம்டம், அதே தான் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழ் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கு இந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடல் என்ன அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிஜமாக அவ்வளோ பாடலை கேட்டு ரசிப்போம். நிறைய நேரங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. பாட்டு வந்து எம் பாட்டு ஓம் பாட்டுன்னு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டு வந்து எல்லாம் நம்ம நண்பர்கள் பாட்டு அப்படின்ற மனநிலையில் கேட்டு ரசிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாடலும் ஒரு நாள் ப்ளே பண்ண முடியும். இந்த நேரத்தில் அப்படியே க்யூ படி போகணுன்னா முதல் பாடலாக யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க சொன்னோடனே நிறைய மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆர்வத்தோடு. நண்பர் வெங்கடேஷ் பாலாஜி சிவாக்ஷரன் வேல்மித்ரன் கபிஸ்தலம் கும்பகோணத்திலேருந்து போட்டிருக்கிறாரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து எப்பவுமே நம்ம கொஞ்சம் வளர வளர வளர அந்த யூடியூப்லலாம் ரீல்ஸை பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் ஜாலியாக சின்ன சின்ன குட்டி சேட்டைங்க பண்ணும்போது நம்ம பார்ப்போம். சா குழந்தையாகவே இருந்திருக்கலாம் ஆனால் முடியாதே வளர்த்து விட்றதில்ல. இருந்தாலும் அந்த குழந்தை மனசு இல்லை குழந்தைங்களோட பழகும்போது நம்மளும் குழந்தையாகவே மாறிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து பாரு ஒரு ரூபா வச்சுக்கம்மா.

அப்படிலாம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம குழந்தைங்களோட பரம்பு பழகும்போது பேசும்போது வயசுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அப்படி ஒரு படம் தான் இந்த நேரத்தில் மின்மினி அவங்களோட குரலாக ரோஜா படத்துலேருந்து சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை ஏறமான இசையில் பாடல் வந்து விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு கும்பகோணம் கபிஸ்தலத்துலேருந்து வைரமுத்து வரிகளில். ஸோ வெங்கடேஷ் பாலாஜி சிவாட்சரன் வேல்மித்ரனுக்காக இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து கேட்போம்.

சூப்பரான பாடலோட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருக்கிறீங்க. அடுத்ததான் பாட்டு பிளே ஆகிறது டாக்டர் டிபி சண்முகம் சென்னையிலேருந்து. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வாங்கினோடனே அந்த ஆல்பம்லாம் வந்து லேபிள்லாம் ஒட்டி அந்த லேபிளில் நேம் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நேம் டாக்டர் டிபி சண்முகம் பிளேஸ் சென்னை ஃபிலிம் வள்ளி சாங் என்னுள்ளே என்னுள்ளே தேங்க்யூ சார் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக டைப் பண்ணி விட்ருக்காரு. ஸோ அவர் வந்து கேட்டிருக்க பாட்டு வந்து சில பாடல் இந்த வயலின்லாம் வாசிக்கும் போது இதில் எந்த எதை பிடிக்கிறதே தெரியும் இந்த பாட்டில் மியூசிக்கில். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு தபலா சவுண்டில் ஆரம்பித்து அதில் ஹம்மிங்கில் வந்து வரும். எங்கே எந்த இடத்துல போய் நான் மியூசிக்கை பிடிக்கிறதுன்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடலாம் விரும்பி கேட்டிருக்கிறாரு சுனலா தாங்களோட குரையெல்லாம் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் சண்முகம் அவர்களிடம் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்ப பாடல்

அப்படி முடிச்சிருக்கோம் அந்த பாட்டை. அப்படி ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரத்தில் 10:14 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை. அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஸ்வேதா, சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளில் வந்து ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன், அதாவது அந்த கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, இந்த மாதிரியான டயலாக்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா என்னத்துக்கு இப்போ சீக்கிரம் கிளம்புறதில்ல, ஆஃபீஸுக்கு டெய்லியாக லேட்டாக போவாங்க, சரி நீங்கள் போயிருமையாக வாங்க வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் ரிசப்ஷனுக்கு அப்படின்வாங்க. ஏன்னா முன்னாடிலாம் எப்போ வருவானுங்க, இப்போ ஏன் வரீங்க அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும்னு ஒரு வரி அதில் வரும் பாருங்கள். அப்படி இருக்கும், அப்படியே உருகி அந்த ஐஸ் கட்டிலாம் உருகும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும் பாட்டு. பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களோட குரலில் மினலய படத்துலேருந்து வசீகரா பாடுறதான் கேட்டிருக்கலாம். ஹரிஜரஜ் மியூசிக்கில் தாமரை வரிகளில் ஸ்வேதா உங்களுக்கும் கேட்டிருக்கலாத்துக்கும் விருப்ப பாடல்.

சுனா ஹுயானுன்னு அப்படியே பாட்டு வந்து உருக்கு அப்படி என்ன சொல்கிறது உருக்க வச்சிருச்சுல. அப்படி ஒரு பாட்டை கேட்டு முடித்தோம். கேட்டிருக்கோம் இந்த நேரத்தில் எங்களை அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடலாக சங்கீதா வெங்கடேஷ் பாடல் கேட்டிருக்கிறாங்க. வடசேரி பட்டுக்கோட்டையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வந்து வரிகள் ஆரம்பிக்கும் மல்லிகை மொட்டு மனசை தொட்டுன்னு. சரி என்னால் என்ன கவனிக்கிறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிரும், கலர் கலராக வரும். அப்படியே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பட்றா காஸ்ட்யூம் மாற்றுறாங்களா கலர் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் வர அந்த ஸ்டெப்லாம் ரொம்ப ஸ்லோ மோஷனில் போட்டிருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஆன்னு தான் தோணும். பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் என்னத்துக்கு நமக்கு தேவையில்லாத வேலை பாட்டை ஏற்ற ரசிச்சிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இதில் வந்து அந்த பாட்டுடைய மேக்கப் பண்ணியிருப்பாங்க. பாட்டு அவங்கள சூப்பரான பாடல் சங்கீதா வெங்கடேஷ் அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும். வடசேரி பட்டுக்கோட்டையிலேருந்து மல்லிகை முட்டு மனசை தொட்டு பாடல் வந்துட்டுருக்கு. இழுக்குதடி மானி அருண்மொழி மற்றும் சொன்னலதா இவங்களுடைய குரலில், சக்திவேல் படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில், காமகோடியன் வரிகளில் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு அவங்க தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுருக்கோம், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாம் கேட்டிருக்கிறாங்க நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்தே பாடல் கேட்டிருக்காரு. பெரம்பலூர்லேருந்து அவர் கேட்டிருக்க பாட்டு அநேகமாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப புழுக்கமாக இருந்திருக்கு. சரி அப்படியே டியூன் பண்ணி கேட்போம் எஃப்எம்னு போட்டிருப்பார் போல இருக்கு. சரி விருப்பமான பாட்டு ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்ட்டு காற்றுக்குள்ளே பாட்டை கேட்டுருவோமேன்னு சர்வம் படத்துலேருந்து யுவன் சங்கராஜா அவருடைய மியூசிக்கில் அவருடைய குரலில் பாவிசை வரிகளில் பாடல் கேட்டிருக்காரு. சர்வம் படத்துலேருந்து காற்றுக்குள்ளே பாட்டு அவர் அப்படியே ஜுன்னு குளிர வைக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்தன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாம். அதுக்கு அந்த நேரத்தில் சர்வம் படத்துலேருந்து விருப்ப பாட்டு

மழை பெஞ்சு விட்டால் சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த பாட்டு கேட்டு முடித்தோம். 10:31 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம் நண்பர் துபாயிலிருந்து மணிகண்டன் பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு அனிமா அவர் நைட் ஷிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உருசானம் தூங்கிருச்சு அந்த பாடல் தான் மெல்ல திறந்தது கதவு படத்துலேருந்து எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறாரு. கங்கை மரன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் இசையமைச்சிருக்கிறாங்க. ஸோ மணிகண்டன் துபாயிலேருந்து இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ஊருக்கு வந்து எப்பா லீவே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ லீவ் கிடைச்சாலும் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சாலும் திருப்பி போகிறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நானும் எப்படியாச்சும் வந்துட்டு போயெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பாடலெல்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே அவருக்கு வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் நண்பர் மணிகண்டன் வந்து துபாயிலேருந்து கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக விருப்பப்பட அந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3.

10:37 ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். யசோதா சென்னை பட்டாளத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யசோதா கேட்டிருக்க பாட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஏன்னா வந்து ஒரு மாதிரி இது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் செரிமான வரைக்கும் திரும்பி திரும்பி படுத்துட்ருப்போம். அதுக்கு ஒரு பாட்டை கேட்டு தூங்குவோமேனு ஒரு பாட்டை கேட்டிருக்காங்க. நான் நம்ப நிலை படத்துலேருந்து ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு தயக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யசோதா விருப்பமான பாடலாக பட்டாளத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஜெயதேவ் சங்கீதா ராஜேஸ்வரன் இவங்களுடைய குரலில், விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்கில், பா விஜய் வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. யசோதா அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாம் அதுக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

பத்து மணி 43 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பிளே ஆகக்கூடிய பாட்டு யாருக்காக பிளே ஆக போகுது. இந்த நேரத்தில் வந்து முன்னாடி பிளே ஆச்சுல ஊர் சனம் தூங்கிருச்சு, அந்த பாட்டை வந்து பீர் சலீம் சென்னையிலேருந்து அவரும் அதே பாட்டை விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருந்தார். அந்த நேரத்தில் அடுத்த பாடலாக நம்ம பிளே பண்ண போகிறோம். பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க தீபா தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து அந்த மழை இடி இதெல்லாம் இடிக்கும் போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுவோம் வீட்டுக்குள்ளே கடை கடை கடைன்னு, சும்மா லைட்டாக ஆரம்பித்து நனையிற வரைக்கும் நனைஞ்சிட்டோன்னா அப்படியே ஜாலியாக நினைவோம். அது இப்போலாம் சுத்தமாக நனையிறது கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது சரி நனையலாமே அப்படின்னு மாதிரி தோணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடுத்தடுத்து அந்த மியூசிக் வந்து நம்மளை கேட்ச் பண்ணோம். அப்படி ஒரு பாடல் தான் இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து கேட்டிருக்காங்க தீபா தஞ்சாவூர்லேருந்து. அவங்களுக்கு கேட்டிருக்க எல்லாத்துக்குமே எஸ் ஜானகி அவங்களோட குரலில் இளையராஜா அவருடைய இசையில் விருப்ப பாடல் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு வைரமுத்து வரிகளில்.

10:49 ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டெலாம் வந்து நீங்கள் கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு பாடல் தான், ஏன்னா அப்போலாம் அப்படி ஒரு ஜோஷ் இருக்கும். அந்த ஜோஷுக்காகவே நம்ம இந்த பாட்டெலாம் வந்தால் தான் களைகட்டும். அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிளம்பும் போது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போனால் தான் அப்படி ஓட்டால் தான் அப்படியே ஸ்கூல் பஸ்லாம் வருது ஓடணுன்னு இருக்கும். அது வரைக்கும் எழுந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படி இந்த மாதிரி பாட்டெலாம் கல்யாண வீடுகளில் கேட்டால் தான் ஒரு ஜாலியாக எல்லோரும் ஒரு சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு பாடல் தான் பிபி நல்லூர்லேருந்து கணேசன் கேட்டிருக்காரு. இந்த மாமனுடைய மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. ஸ்ரீ பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் உத்தமராசா படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் வாலி வரிகளில் கேட்டிருக்கிறாரு. கணேசன் அவர்களிடம் கேட்டிருக்கலாம். அதுக்கும் விருப்ப பாடல்

54 நிமிஷம் ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் வந்து பாடல்கள் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருடைய பாடலும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம விபத் பாரதி தமிழ் 102.3 ரெக்வஸ்ட் பண்ண எல்லா நேரலுக்கும் நன்றிகளோட கேட்ட பாடல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக சரண் சாய் அவங்களுக்கு தான் பாட்டு ப்ளே ஆக போகுது. சென்னையிலேருந்து கேட்டுருக்கிறாங்க. மயக்கம் என்ன படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமாரோட சைந்தவி அவங்களோட குரலில் பிறை தேடும் இரவிலே எதை தேடி அப்படின்ற பாடல் வந்து ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு. தனுஷ் அவருடைய வரிகளில் கேட்டு தொடர்ந்து அப்படியே இணைந்துருங்க. அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் 102.3. மீண்டும் உங்களெல்லாம் இன்னும் நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். மனங்கரன் முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிற்றுக்கு. நான் நினைச்சிருக்கிறது வித் பாரதி 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அர்ஜித் சித்ரா. எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: எஸ், ஆமாம் நேர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அர்ஜித் சித்ராவோடு தான். இந்த சாங் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் டங் அப்படி உடனே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் போயிடுவீங்க. எஸ், இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களோட எல்லா இமோஷனல்ஸ்லையுமே அப்படியே வேறு ஒரு குவாண்டம் மாதிரி மாற்றி கொண்டு போயிருக்கும். என்ன சாங் கேட்டு ரசிக்கலாம்?

0: எஸ் அவங்களே ரோஜா படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:07 ஆயிட்டுருக்கு. இந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பனி மழையில் நினைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இல்லையா? எஸ். அடுத்ததாக என்ன பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு மனசுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், அதுவும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிட்ருக்க மாதிரி ஒருத்தவங்க அமைஞ்சாங்க அப்படின்னா எஸ் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். எஸ் என்ன பாடல் இணைந்திருங்களது வித் பாரதி 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 101.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.
1: நன்றி.

நேரில் வந்த ஆண்டவனே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் உன்னை போல் தெய்வம் இல்லை, உள்ளம் போல் கோவில் இல்லை. எஸ் இந்த பாடல்கள் 100 தடவை கேட்டாலும் உங்களை அப்படியே மெய்மறத்து ரசிக்க வச்சிடும். அது மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங் எஸ் அம்மாம் நேர்களை மறுமலர்ச்சி படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் எஸ் ராஜ்குமாரோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்ருக்கிறோம். நேரம் 11:12 ஆயிட்டுருக்கு. கலீல் ஜிப்ரானோட அழகான ஒரு வரிகள் சொல்லுகிறது, அன்பு எவ்வளோதான் எடுத்தாலுமே எடுக்கெடுக்க குறையவே கூடாது, எடுத்துகிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்றது மாதிரியான வரிகள். இஸ் இந்த கவிதை வரிகளில் கலீல் ஜிப்ரானை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அடுத்ததாக ஒரு பூவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? இஸ் சிறைச்சாலை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

செம்புக்களின் உண்மையான உணர்வில் அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் உங்கள் மனதை அழகாக வசீகரித்து கொண்டிருக்கும் பாடல் செஸ் ரொம்ப ரொம்ப அழகான பாடல். நம்ம இன்றைக்கி கேட்குற பாடல்கள் எல்லாமே இங்கே எவ்வளோ தலைமுறைகள் கடந்து கேட்டாலும் கூட எல்லா தலைமுறைகளுமே அப்படியே ரசித்து மென்மையாக இழையோடு வைக்கிற பாடல்கள் தான் எஸ் இந்த இனிமையான அதற்கே மௌனத்திற்கான ஒரு இரவில் அதோட அலைவரிசையை மாற்றாமல் உங்கள் மனசோட மனசாக ஏந்து நிறைய பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஜென பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மௌனத்தோட மொழி எப்படி

இருக்கும் வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் வாசல் திறக்கிறது மௌனம். பேசாத உதடுகள் கூட ஆயிரம் கதைகள் பேசும். சப்தங்கள் அடங்கும் இரவில் மனதின் ஓசை மட்டுமே கேட்கும். சிப்புக்குள் தங்கும் முத்து போல மௌனத்தின் அடர்த்தி ஒளிர்கிறது. மலரின் மௌனத்தை கூட மென்மையாக

எவ்வளோ அழகான ஒரு பாடல், சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வித்யாசாகரின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டுருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது வத் பாரத 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேயர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகிறது?

0: எஸ் அருமையான ஒரு பாடல் கேட்டு வச்சுட்ருக்கோம். தாயின் மணிக்கொடி படத்துலேருந்து கோபால் சர்மா மற்றும் தேவி அவங்களுடைய குரலில், வைரமுதுவின் வரிகளில் வித்யாசாகருடைய இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சோம். நேர்களே, ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: ஒரு மென்மையான இரவு வேளையில் அதிகமாக ரசித்து அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்த அரை மணி நேரம் 1980s அப்புறம் வந்த ஒரு பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் தொடர்ந்து கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ், இந்த மாதிரியான மென்மையான இந்த இரவு வேளையில் எஸ் பேசுகிறத விட வார்த்தைகளை விட மௌனம் தான் சிறந்தது இல்லையா. பாடல் கேட்கலாம்.

நோ வேஸ், அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சாங் இந்த சாங். எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு உறவு, ஒரு பிணைப்பு அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னா, மௌனத்தை விட ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. எஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். சலங்கை ஒளிப்படத்துலேருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்டுருக்கோம். இட் ஈஸ் அந்த அந்த அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல்கள் தான். எஸ், அடுத்ததாக இந்த பாடல், நீங்கள் இந்த பாட்டு மட்டும்தான் உங்களோட எல்லா கவலைகளையும் கொஞ்சம் நேரம் மறந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இந்த பாடலோட மட்டும் இணைஞ்சிருங்க.

நிலாவை விட ஒளியழகு, ஒளியை விட அழகான பாடல் வரிகள், இனிமை, அழகு, கவிதை, அற்புதம், என்னென்னவோ தமிழ வார்த்தைகள் தேடி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகான அருமையான பாடல் தான் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. மூடு பணிப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸோட குரலில் இளையராஜாவின் இசையில் தான் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். எஸ், இந்த காலகட்டத்து பாடல்கள்லாம் சித்ரா அப்படி மனசோட மனசாக மெல்லிசையாக அப்படி உயிரோடு கலந்து தித்திக்க வைக்குது, திக்கட்ட வைக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்குறீங்க. எஸ், அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றது தான் உங்கள் மனசு வைங்கும் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடல் நீங்களே கண்டுபிடிங்க. சின்னதா வரிகள், மழை பூக்களை ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. எஸ், என்ன பாடல்?

இல்லை ஒரு பொன் வானம் பன்னீர் தூணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்லவே முடியாத ஒரு பாடல். எப்போ வேணாலும் இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அழகான பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு. இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஜானகி அம்மாவோட குரலுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது அவ்வளோ ஒரு ஆராதிக்க வேண்டிய குரல், அவ்வளோ ஒரு தேன் குழைந்த குரல். கேட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான பாடல்கள். எஸ் அம்மா நேர்களை நாம் அனுப்பிச்சிருக்கிறது பாரத 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய பாக்யராஜ் சாரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அது அவங்க பாடல் வடிவமைத்திருக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை கதாநாயகியோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அழகாக காட்டியிருப்பாங்க. இது ஒரு கவிதை மாதிரியான ஒரு பாடல். எஸ் நீங்கள் அடுத்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் பயணப்படுறதுக்கான ஒரு நினைவுகளை திருப்பி ஒரு பொக்கிஷமாக நினச்சிக்கிறதுக்கான ஒரு அழகான பாடலாக இந்த பாடல் இருக்கும். எஸ் பாடல் கேட்டு விடலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

11:50 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. துரணின்னு பூச்சி படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல, வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ், இந்த பாடல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடலாக தான் இருக்கும். எஸ், நம்ம காதல சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி வச்சு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் நம்மளுடைய தாய்மொழியில கவிதையில நடையில அழகாக அந்த காதலை வெளிப்படுத்துகிற அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்.

0: அம்மாடியோ தனனான தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

வறுமை நிறம் சுகம் படத்தில் இருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நேர்களே. நேரம் போனதே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இஸ் ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு மகிழ்ச்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். இஸ் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருங்க. எந்த நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நம்புவோம். எஸ் வானில் நட்சத்திரம் ஒளி வீச, வண்ண நிலவும் உலா வர, வான் அலையில் பண்பலை வர, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனதில் நிறையும் மகிழ்ச்சி. அழகான வரிகளோட உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. எஸ் உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளோ நன்றி. மற்றொரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மிஸ்டர் ஓகே, ஹவ் டு யூ டு?
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
0: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?

அம்மோ கேண்டி அம்மா, ஆள நல்லா பார்த்துப்பட்டு பேசம்மா, பல வருஷமாக வேஷம் போடும் ஆளம்மா, சும்மா பயப்படாம ஜோடி போட்டு ஆடம்மா, ஏண்டி அம்மா, அம்மா ஏண்டி அம்மா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: எடுத்துட்டீங்க.
1: பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான ஒரு அதிகாலை, அழகான ஒரு அதிகாலை அப்படிங்கும்போது சந்தோஷம், அப்புறம் பூக்கள் பூக்கிறது மாதிரியான நந்தவனம் மாதிரியான அழகான நறு மனம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமாக நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். ஏன்னா அங்கே கண்டிப்பாக இறைவன் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் இல்லையா? எஸ், அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையோட இன்னைக்கு நாள தொடங்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னா அழகாய் பூக்குதே பாடல் கேட்டு விடலாம்.

நினிதாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் ஜானகி ஐயர் அவங்களோட குரலில், கலைக்குமாரோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். 3:25 ஆயிட்டுருக்கு. நான் மன்னிச்சிருக்கிறது பார்த்து 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். ஓகே, அடுத்ததாக வரும் பாடல் இதோ ஒரு காற்றுக்கிட்ட கவிதை சொல்லி அனுப்புகிறத விட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடையையும் சேர்த்து அனுப்பிடலாம்.

அபிமானித்த ஒழி படத்திலிருந்து சித்ராமாவோட குரலில் ப விஜய் அவர்களின் வரிகளில் எஸ் ஏ ராஜகுமாரோட இசையமைப்பில் பாடல் கேட்டு வச்சுருக்கிறோம். நேரம் 3:30 ஆயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் உண்மையிலங்க சரியாயிடும் சரியாயிடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு உயிர் போதும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெளில வந்துடலாம். எஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரை சம்பாரித்தா போதும், அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ் அதை கொடுக்குறவங்க நம்ம உயிருக்கு மேலே. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இஸ் அடுத்ததாக என்ன பாடல்? பூ வாசம் புறப்படும் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி தேடிட்டுருக்கிறார் கதாநாயகன். நம்மளும் சேர்ந்து தேடலாமா?

அன்பே சிவம் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் அவங்களோட குரலில் வைரமுதுவின் வரிகளில் வித்யா சாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 3:35 ஆயிட்டிருக்கு. இஸ் தனியான அந்த இரவு, மென்மையான அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? வெறும் பூ பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ் நேயர்களோட கமெண்ட்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி வேறு நிகழ்ச்சிகளை நம்ம நிதானமாக வாசிக்க முடியாது. சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். தேனி ஹரிராம் அழகான ஒரு தமிழில் கவிதை எழுதியிருக்கிறாங்க. காத்திருப்போம், விழித்திடுவோம், செவிமடுப்போம், அருள்மணி மாலையை நாளைய ஒளிபரப்பு சிறப்படைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகு உங்களுடைய கவிதை. தமிழில் நம்மளுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நேயர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த அன்பு இருக்குது இல்லையா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம் நேயர்களே, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வரலாம்.

மயிலாப்பேடு தயாளன், அப்புறம் பன்னிப்புரம் மணிகண்டன், அவங்க எல்லாருமே அதிகாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இனிய அதிகாலை வணக்கம். ஓகே, பூக்கள் பாடல்களாக கேட்டு வச்சுட்ருக்குறோம். எஸ், உங்கள் மனமும் கண்டிப்பாக அப்படி மலர்ந்து இதழ்கள் விரித்து மலர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம் நேர்களே.

ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து தேவன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் பழனி பாரதி பாரதியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டுருச்சிருக்கிறோம். நேரம் 3:41 ஆயிட்டுருக்கு. ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். சேகரையா அழகாக ஒரு கவிதை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஈரக்காற்றின் வரிகளை கொண்ட பாடல்களினால் இணையத்தை குளிரூட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்ட திரைப்பட பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி உங்களுடைய அழகான தமிழுக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3 மனுகிரளின் என்றும் முழுமையான கொண்டாட்டம். திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக இசையவிருப்பது MS சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில்.

பக்தியின் பணிவான வெளிப்பாடு சரணடைதல். பாரதியின் வரிகளில் சரணடைதல் அழகிய தமிழில், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன, கொண்டுருவை போக்கேன, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பம் இனியில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அரண்கள் வளர்த்திட, நல்லவை நாட்டிட, தீயவை ஊட்டிட, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் தாயே. அடுத்ததாக திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மங்கள நாயகி படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல் பி. சுஷீலாவின் குரலில், வாளியின் வரிகளில்.

0: இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

திருமேஞானம் டி பி என் ராமநாதன் அவர்கள் வழங்கியுள்ள நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். தொடர்ந்து ஆனந்த தாண்டவம், பகுதாரி ராகம், ஆதிதாளம், முத்துத்தாண்டவர் பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் என்ற விவேகானந்தரின் வரிகளோடு இந்த நாளை தொடங்குவோம்.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவள்ளி அவர்களின் குரலில்.

தவ சுப்ரகாதம் யத் பர்வதேந்திர சுதயா கிரி சஸ்ய பூர்வம் வைவாக மங்களம் அபூத் பூமி சந்தி த்ருக்ஷோ தத் தர்சனம்.

கல்யாணி வேடபுரநாயக தர்மபத்னி சத்யாயுதம் நிஜசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

சுப்ரபாதம் சூரியேந்து குண புதகீஷ்பதி சுக்ர சௌர ராபுத்ரஜாதி கசரீகி விபுதைஸ்த சித்தீகி யோகீஸ்வரைஸ்த தமஹர்ஷி கணைகி அவேத்யே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

பிரபாதம் ஜுஷமுகுதிதந்தை நித்தம் துதாபி தவ ரூபகுணான விஜய்.

தவ சுப்பிரபாதம் சொன்னானுஷம் புஜ பராக்கிரம கீர்த்தி தேஜோதானேன தேவகண மாசனுஷ விசேஷாத் ஞானம் ச கல்பயசி தஸ்ய

ஜகத்பிரதாத்ரீ ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

सीता का सरोच है दुर्गा देवी प्रपत्य देव शोभि विज्ञान।

வாசுகி முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களௌ யாகராகாச விப்ராக்யா காமமீனாய தாட்சிணீ சப்தகௌ யாகநிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்களௌ.